0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி.
2: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
3: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
2: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
1: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வாழ்க்கை பல வழிகளை அடைத்தாலும் வெற்றிக்கான வழி ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போது நம்ம ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறோம்னு வைங்களேன், ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா அது கிடைக்காம போகலாம், இல்லை ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கோம் அப்படின்னா அது கை நழுவி போயிடலாம். நம்மளுடைய கனவு கூட சில நேரம் நம்ம கண்ணுக்கு ரொம்ப தூரமாக போயிடலாம், நம்ம தோல்வி அடைஞ்சிடலாம். ஆனால் அச்சச்சோ நமக்கு தோல்வி வந்துருச்சு, நமக்கு வெற்றியே கிடைக்காதா அப்படின்லாம் யோசிக்காமல் ஒரு வழி மூடுது அப்படின்னா இன்னொரு வழி கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் திறக்கும், அங்கே நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கதவுகள் திறக்கும், உங்களுக்கான வெற்றியும் வந்துட்டு கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், வானம் அப்படியே ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு இதுக்கு மேலே வரக்கூடிய

0: நேரங்களில் தான் வந்துட்டு பார்க்க முடியும். இப்போ அடுத்ததா உங்க அறிவு விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ் உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்தியா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒளியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் பயணிப்பது எது? ஒளியின் வேகத்தை விட அதிவேகத்தில் பயணிப்பது எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள பதிவு பண்ணுங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாகவே மார்ட்டின் காட்டினுடைய வச்சு செய்ய போகிற அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாடு தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
1: சீகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
0: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
0: நடைபெறும் இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி
1: ரத்த தானம் செய்வோம் மனிதநேயத்தை வளர்ப்போம்
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்
3: வணக்கம் அன்பான நேயர்களே நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம் எனது அதிசய வினாடியா வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம் அதாவது யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம் அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று அதை யாராலையும் மாற்ற முடியாது எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை அதை வந்து கணிக்கவும் முடியாது அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ் அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம் இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம் மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒன்று பாஸ்டில் இருக்கும் இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும் ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம் அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம் அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க த பவர் ஆஃப் நவ் அதிசய வினாடி எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம் நன்றி நேயர்களே
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்
4: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்
5: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற அதுக்கான சீக்ரெட் என்ன
6: அதுவா காலையில நம்ம சோனா FM-ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன் அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம் அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்
5: அப்படியா விஷயம் சரி இனிமே நானும் சோனா FM-ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்
7: உங்களோட பரபரப்பான காலை பொழுது இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா ஜாலியா கேம் விளையாடணுமா வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
8: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது என்ன அப்டேட் அப்படின்னா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா இந்த உருளைக்கிழங்குடைய ஆரோக்கியமான பயன்கள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு சொல்ல போகிறேன் இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டு சுவைக்காக மட்டும் இல்லாமல் சரியான அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா சில ஊட்டச்சத்து நன்மைகளுமே இருக்குதுங்க இது வந்துட்டு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய இந்த உருளைக்கிழங்காக வந்துட்டு இருக்குது அதே மாதிரி
9: மாதிரி குறிப்பாக தோலுடன் சாப்பிடும்போது நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். இது வந்துட்டு செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி தசைகள் மற்றும் நரம்பு செயல்பாடுகளின் இயல்பான செயல்பாட்டுக்கு தேவையான பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி உடலுக்கு இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பாட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதில் வைட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடலுக்கு தேவையான ஆற்றல் மற்றும் மாற்றம் நரம்பு செயல்பாடுகளில் பங்கு வகிக்குது. இது வந்து வைட்டமின் ஜி B6 இருக்கிறதுனால வந்துட்டு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னும். அதே மாதிரி உருளைக்கிழங்கில் சில ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்மங்களும் இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு வீட்டில் உருளைக்கிழங்கு சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி வேக வைத்த அல்லது குறைந்த எண்ணெயில் சமைத்த உருளைக்கிழங்கு தேர்வு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எண்ணெயில் அதிக எண்ணெயில் வந்து பொறிச்ச அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியான அந்த உருளைக்கிழங்கு வந்து தவிர்ப்பது நல்லது அப்படி மாதிரி வந்துட்டு டாக்டர்ஸுமே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 54 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 50 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்திரிக்காய் 44 ரூபாய், வால் கத்திரிக்காய் 44 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 40 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 38 ரூபாய், வெண்டைக்காய் 48 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்காங்காய் 30 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 44 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 40 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 120 ரூபாய், அவரைக்காய் 110 ரூபாய், புஷவரை 120 ரூபாய், கேரட் 55 ரூபாய், மாங்காய் 80 ரூபாய், பழங்களில் புவன்வாழை 55 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 75 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 170 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தாதக்காப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததான் மார்ட்டின் காட்டத்தினுடைய மிட்டா மிராசு பாடுதா வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: 0266-466-3333
1: அனைவரும் வாரி அனுமதி இலவசம்.
2: ஏ ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
2: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ சேலம் வழியாக 4 சிறப்பு ரயில்கள் வந்து இயக்கப்பட இருக்குது. அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது சேலம் வழியாக 4 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறதா ரயில்வே நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுபடி பெங்களூரு டு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்னைக்கு சாயங்காலம் 4:50 புறப்பட்டு நைட்டு 9:25 சேலம், 10:30 ஈரோடு, 11:23 திருப்பூர், 12:58 போத்தனூர் வழியாக நாளைக்கு காலையில் 10 திருவனந்தபுரத்தை அடையுது. அப்படின்னும் மறுமார்க் ரயில் வர 3 மதியம் 12:40 கிளம்பி நைட்டு 8:59 போத்தனூர், 9:38 திருப்பூர், 10:10 ஈரோடு, 11:25 சேலம் வந்து 4 காலையில் 6 பெங்களூருவை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெங்களூரு டு கண்ணூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்னைக்கு நைட்டு 9:15 புறப்பட்டு அதிகாலை 2:10 சேலம், 3:15 ஈரோடு, 4:03 திருப்பூர், 5:48 போதனூர் வழியாக நாளைக்கு மதியம் 12:50 கண்ணூரை அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க்க ரயில் நாளைக்கு சாயங்காலம் 4:10 கண்ணூரில் இருந்து கிளம்பி நைட்டு 9:40 போத்தனூர், 10:28 திருப்பூர், 11:15 ஈரோடு, 12:15 சேலம் வழியாக காலையில் 6 பெங்களூருவை அடையும். அப்படின்னும் சென்னை டு போத்தனூர் இடையே எக்ஸ்பிரஸ் ரயில் இன்னைக்கு நைட்டு 11:55 புறப்பட்டு 1:58 காட்பாடி, 3:25 ஜோலார்பேட்டை, 5:10 சேலம், 6:20 ஈரோடு, 7:13 திருப்பூர் வழியாக 9:15 போத்தனூரை அடையுது. அப்படின்னும் மறுமார்க்க ரயில் வர 4 சாயங்காலம் 6:15 கிளம்பி நைட்டு 7:18 திருப்பூர், 8:20 ஈரோடு, 9:27 சேலம், 11:48 ஜோலார்பேட்டை, 1:18 காட்பாடி வழியாக அதிகாலை 4 சென்னையை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஹேவக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டை வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன
2: இருக்கும்
1: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கருவு இருக்கும்.
2: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு செவிலியர்கள் நியமனம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த செவிலியர்கள் நியமனத்தில் இடைத்தரகர்கள் தலையீடு இருந்தது அப்படின்னா அதுக்காக புகார் அளிக்கிறதுக்காக ஒரு நம்பர் வந்துட்டு ஐபோ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணி நியமனத்தில் இடைத்தரகர் தலையீடு இருந்துச்சு அப்படின்னா புகார் அளிக்க பிரத்யேக எண் வெளியிடப்பட்டிருக்குது. இது பற்றி மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லி அப்படின்னா, மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் வாயிலாக ஒப்பந்த அடிப்படையில் 4724 செவிலியர்கள் நியமனம் செய்யப்பட இருக்காங்க. இது முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மை மற்றும் தகுதி அடிப்படையில் நடக்கிறது அப்படின்னும், விண்ணப்பதாரர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை, பணம் அல்லது ஏதேனும் ஒரு ஆதாயத்தை பெற்று நியமன செயல்முறையில் தலையீடு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கூறுவதை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தனிநபர்கள் இடைத்தரகர்களை நம்பவோ அவர்களுடன் தொடர்பு கொள்ளவோ வேண்டாம் அப்படின்னும், இது போன்ற சம்பவங்கள் ஏதாவது கவனத்திற்கு வந்துச்சு 8754448477 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ, அப்படின்னா dphnursesrecruitment.grievance.gmail.com அப்படிங்கிற இந்த இமெயில் முகவரிலையோ நீங்கள் வந்துட்டு புகார் தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பற்றி, அதாவது செவிலியர்கள் நியமனத்தில் இடைத்தரகர்கள் தலையீடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா 8754448477 அப்படிங்கிற இந்த நம்பர்லேயோ dphnursesrecruitment.grievance@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிலையோ நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13710 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 109680 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 240000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை 5.40 காசுகள் அப்படி மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருக்குது. அதாவது கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் தங்கம் விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியுடைய விலையாக இருக்கட்டும், கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாகி விற்பனையாகிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு இப்போதைக்கு வெள்ளியுடைய விலை 240 ரூபாயாக கிராமுக்கு இருக்குது. அதே மாதிரி பாருக்கு 240000 ரூபாய் அப்படி மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜெகதீஷோடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான இன்னொரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அதோடைய நீர் திறப்பு இப்போது 15,000 கனஅடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. மேட்டூர் அணையுடைய மொத்த நீர்மட்டம் 120 அடி. கடந்த 1ஆம் தேதி அணையோடைய நீர்மட்டம் 91.56 அடியாக இருந்த நிலையில் டெல்டா பாசனத்துக்காக வினாடிக்கு 7,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்குது. திறப்பை விட வரத்து அதிகமாக இருந்ததுனால 6ஆம் தேதி அணையோடைய நீர்மட்டம் 92.39 அடியாக அதிகமாகிருக்குது. அதுக்கப்புறமா அன்றைக்கி சாயங்காலமே வந்துட்டு நீர் திறப்பு 10,000 கனஅடியாகவும், அதுக்கப்புறமா வந்துட்டு 7ஆம் தேதி காலையில் 12,000 கனஅடியாகவும், 24ஆம் தேதி காலையில் 12,400 கனஅடியாகவும் அதிகமாக்கப்பட்டிருக்குது. இருந்தாலுமே பாசனத்துக்காக நீர் தேவை அதிகமாக இருக்கிறதுனால நேற்று நைட்டு 9 மணியிலிருந்து டெல்டா நீர் திறப்பு வினாடிக்கு 15,000 கனஅடியாக அதிகமாக்கப்பட்டிருக்குது. நேற்று சாயங்காலம் அணையோடைய நீர்மட்டம் 77.45 அடி, நீரிருப்பு 39.46 TMC இருக்குது. வினாடிக்கு 2,250 கனஅடி நீர் வரத்து வந்துட்டு இருக்குது. இதை விட கடந்த 25 நாட்களில் அணையோடைய நீர்மட்டம் 15 அடி, நீரிருப்பு 16 TMC வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து இப்போ 15,000 கனஅடியாக அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும், நீர் திறப்பு எப்படிங்கிறதையும் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோடைய நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 77.45 அடியாகவும், நீரிருப்பு 39.46 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 2,250 கனஅடியாகவும், அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 15,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 2,250 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நீர் திறப்பு 15,000 கனஅடியாக இருக்குது. இப்போது நீர் திறப்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 15,000 கனஅடியாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் வரத்து வெறும் 2,250 கனஅடி அப்படி மாதிரி மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. இப்போது வந்துட்டு நீர் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே அடுத்தடுத்து வேகமாக குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்தது உங்களுக்காக சாருமுள்ளியின் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்ஐஎம்எஸ் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியோடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம், இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. இதில் இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, எர்ணாகுளம் டு சென்னை இடையே எக்ஸ்பிரஸ் ரயில் வந்துட்டு வர 4ஆம் தேதி நைட்டு 11:10 எர்ணாகுளத்தில் இருந்து புறப்பட்டு 3:18 போத்தனூர், 4:13 திருப்பூர், 5:05 ஈரோடு, 6:07 சேலம், 8:15 ஜோலார்பேட்டை, 9:33 காட்பாடி வழியாக 12:30 சென்னையை அடையும் அப்படின்னும், மறுமார்க்க ரயில் வர 5ஆம் தேதி மதியம் 2:30 கிளம்பி 4:38 காட்பாடி, 5:55 ஜோலார்பேட்டை, 7:17 சேலம், 8:15 ஈரோடு, 9:10 திருப்பூர், 9:11 போத்தனூர் வழியாக அதிகாலை 4:30 எர்ணாகுளத்தை அடையும் அப்படின் மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய எர்ணாகுளம் டு சென்னை இடையே எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இந்த டைமில் தான் வந்துட்டு இயக்கப்பட இருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம சிலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, சீலநாயக்கன்பட்டி, அயோத்தியா பட்டினம், அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க பகுதி அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேருக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டோங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிப்போங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, ஒளியின் வேகத்தை விட அதிவேகத்தில் பயணிப்பது எது? ஒளியின் வேகத்தை விட அதிவேகத்தில் பயணிப்பது எது அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்தது உங்களுக்காக தில்லியிலே போடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனாயப்பம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மௌனீஸ்வரி. நான் மாவட்ட சமூக நல அலுவலராக சேலம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இப்போது நாங்கள் என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னா, முதியோர் இல்லங்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு இல்லங்கள், சேவை இல்லங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பகல் நேரத்தை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து முதியோர்களுக்கு சொத்து டிஸ்பியூட்ஸ் ஏதாவது அவங்க மகன் மகள் கூட்ட வந்ததுன்னா நாங்கள் அதை வந்து கிரிவியன்ஸ் அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்புச்சோலைங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம், அதாவது பகல் நேர பராமரிப்பு இல்லம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முதியோர்கள் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்களுடைய அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற முதியோர்கள் வந்து ஒரே இடத்துல கூடி அவங்க பகல் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம இந்த அன்புச்சோலை ரன் ஆகிட்ருக்கு. இதில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா காலையில் 8:00 to 9:00 வந்துடுவாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அவங்க படிக்கிறதுக்காக வந்து நூலகம், பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது. உள் விளையாட்டுகள், தாயம், பரமபதம், செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி அவங்க வந்து உள்ளே விளையாடுறதுக்காக பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிவி தொலைக்காட்சியை அவங்க பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா தொலைக்காட்சி சேவைகளும் இருக்குது. அவங்களுக்கு வந்து காலையில் சிற்றுண்டி மற்றும் மதியம் வந்து மதிய உணவு கொடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் வந்து அவங்க போகும்போது ஸ்நாக்ஸ் தான் தே கேன் கோ ஆஃப்டர் 5:00. அன்புச்சோலைக்கு ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 50 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளுக்கு அன்புச்சோலை 2 இடத்துல நம்மளுக்கு சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து பிரபஞ்சங்கிற ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, அது எங்கே இருக்குன்னா சூரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து போதி மரம், அது எங்கே இருக்குன்னா லா காலேஜ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இருக்குது. அது என்னென்னா வந்து முதலமைச்சரின் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு சட்ட உதவி, முதியோர் இல்லம் மற்றும் எல்டர்லி ஹெல்ப்லைன், அந்த சேவைகள்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 1-4-5-6-7 என்ற முதியோர்களுக்கான சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 23 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் 2 முதியோர் இல்லங்கள் வந்து மத்திய அரசின் பங்களிப்போடு செயல்பட்டுருக்கு. 9 முதியோர் இல்லங்கள் வந்து கட்டணம் ஏதும் இல்லாத இலவச முதியோர்கள் இல்லமாக செயல்பட்டுருக்கு. மீதி இருக்கிற 12 முதியோர்கள் இல்லம் வந்து அவங்க வந்து பே பண்ணி அவங்க தங்கிக்கலாம். அரசு சேவை முதியோர் இல்லங்கள்லாம் வந்து அதோட முழு செலவையும் வந்து அரசே ஏற்று அந்த சேவை இல்லங்களை நடத்திட்டு வராங்க. இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 மூலயமா மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு, வாழ்க்கை மற்றும் சொத்து பாதுகாப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா முதியோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்கள பாதுகாக்கலை இல்லை பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எங்களை நாடி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஆடியோ ஆஃபீஸ் என்கொயரிக்கு அனுப்புவோம். அங்கேருந்து நம்ம இங்கே ஓகே இல்லை சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னாங்கன்னா இட் வில் பி க்ளோசிங். அந்த கன்சலேஷன் ஒர்க் வந்து நாங்கள் இங்கே DSW பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுற கன்சலேஷனில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆடியோ கொடுத்த தீர்ப்பிலையும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தே கேன் கோ ஃபார் கலெக்டர் அப்பீல். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது, அது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்கள் பார்வையில் ஒரு சீனியர் சிட்டிசன் என்னென்ன முக்கியமான 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவது தங்களுக்கு தகுதியான அரசு திட்டங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதா விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக ஏதேனும் பிரச்சனை, புறக்கணிப்பு அல்லது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் அமைதியாக இருக்காமல் சம்மந்தப்பட்ட அரசு அலுவலகத்தை உடனே நாடணும். இல்லைனா சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 1-4-5-6-7 தொடர்பு கொண்டு முதியோர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைக்கலாம். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் அனுபவம், அறிவு மற்றும் அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக எடுத்துட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சோனாயப்பம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
2: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
3: சிகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
2: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
2: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்த திருமண மண்டபம், ஆட்டையாம்பட்டி.
3: ரத்த தானம் செய்வோம், மனித நேயத்தை வளர்ப்போம்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
5: இப்போ வந்துட்டு ஒகேனக்கல் காவிரி ஆறு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நீர்வரத்து 8000 கனடியாக இப்போ அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்திருக்கிறதுனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று சாயங்காலம் வினாடிக்கு 8000 கனடியாக அதிகமாக இருக்குது. இதையடுத்து ஆற்றில் பரிசல் இயக்கிறதுக்காக தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்செட்டி, நாற்றாம்பாளையம், தேன்கனிக்கோட்டை, அதுக்கப்புறமா பில்லிகுண்டுலு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாகவே பெய்த மழையினால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இப்போ அதிகமாக இருக்குது. இந்நிலையில் தமிழக எல்லையான பில்லிகுண்டுவில் நேற்று முன்தினம் சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட்டு வினாடிக்கு 2000 கனடியாக இருந்த நீர்வரத்து நேற்று காலையில் 5000 கனடியாகவும் மதியம் வந்துட்டு சாயங்காலமாக ஒரு 5 மணிக்கு 8000 கனடியாகவும் அதிகமாக இருக்குது. இதனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாகி அங்கே இருக்கக்கூடிய மெயின் ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் செந்நிறத்தில் ஆர்ப்பரித்து கொண்டிருக்குது. நீர்வரத்து அதிகரிப்பதனால நேற்று மதியத்துக்கு மேல பரிசல் இயக்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு தடையுமே விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஜெகன் அவர்கள் வந்துட்டு குகை பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜெகன். உங்களுக்கு இன்னைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய்

இன்னைக்கு நாள் மாதிரியே நீங்க எல்லா நாளுமே செம்ம ஹாப்பியா ஜாலியா இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணனுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய குரல் சமுதாய வானொலியோட

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை
1: நடைபெறும். இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
2: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

சில இடங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்னைக்கு பெய்யக்கூடும் அப்படின்னு திருச்சி, நாமக்கல், தேனி, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மிதமான மழை பெய்யலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஈரோடு, கோவை மாவட்டங்கள் மற்றும் சேலம், நாமக்கல், திருச்சி, தேனி, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலுமே சில இடங்கள்ல இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களாம் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, அதாவது வேலையாகவோ இல்லை வந்துட்டு முக்கியமாக எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக வந்துட்டு கொடையோ ரெயின் கோட்டை வந்துட்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க, இதுக்கு சேஃப்டிக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போது அடுத்ததாக வந்துட்டு இப்போ ஒரு மனிதர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நம்முடைய இந்தியாவிலேயே இல்லை நம்முடைய உலகத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற மனிதர்கள், ரொம்ப லெஜெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை கதைகள் இருக்கும். அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தாங்க, அவங்களுடைய வெற்றிக்கான காரணம் என்ன, அவங்க எப்படி வெற்றிக்காரத்துக்காக முன்னாடி எவ்வளோ அவமானங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அது மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை கதைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நைட்டு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள இருப்பக்கூடிய நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி கேளுங்க நாகராஜ் அவங்களோட. உங்களுக்காக ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஒவ்வொரு மனிதருடைய கதையை கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. மறக்காம கேளுங்க நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நைட்டு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள நாகராஜ் அவங்களோட. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா டெங்கு பாதிப்பை குறைப்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அல்லது உடனடி சிகிச்சையா. டெங்கு பாதிப்பை குறைப்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உடனடி சிகிச்சையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787-70-107-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கத்துறையுடைய யாரு அவங்க இருக்கா அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன இருக்கும்
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை பெறுவதற்காக இப்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய இந்த நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்விகள் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் படிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபின மாணவ மாணவிகளுக்கு பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தில் 2026-2027 வருஷத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3ஆம் ஆண்டு இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கல்வி உதவித்தொகை பெறலாம் அப்படின்னும், பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும், உதவித்தொகை விண்ணப்பங்கள் IUML என்ற இணையதள முகவரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தகுதியானவர்கள் அவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் கல்வி உதவித்தொகைக்கென இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி இணையதளம் வழியாக வரக்கூடிய 21ஆம் தேதி வரைக்குமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும், அதே மாதிரி தகவலுக்கு இது பற்றின கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறை எண் 110, மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் நல அலுவலகத்தை வேலை நேரத்தில் அணுகி பயன்பெறலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் இந்நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாளாக கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா குணசேகர் அவர்கள் வந்து அம்மாப்பேட்டை பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே குணசேகர். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கு, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காகவே இன்னொரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பர்த்டே விஷயம் சொல்ல வெட்டிங் அனிவர்சரி பண்ணி நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலையை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ, நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷுடைய அர்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, டெங்கு பாதிப்பை குறைப்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உடனடி சிகிச்சையா. டெங்கு பாதிப்பை குறைப்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உடனடி சிகிச்சையா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு எதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்ம நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரவேற்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஒளியின் வேகத்தை விட அதிவேகத்தில் பயணிப்பது என்ன? ஒளியின் வேகத்தை விட அதிவேகத்தில் பயணிப்பது எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சூப்பர் சோனிக். இந்த கேள்விக்கான பதிலை யாராவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதாக்கா பட்டியிலேருந்தும், ருக்மணி பாட்டி தாதாக்கா பட்டியிலேருந்தும், சுபாஷ் அவர்களுமே வந்துட்டு இந்த கேள்விக்கான பதிலாக சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே மறக்காம உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஒருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்து உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடத்தை வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நானுமே இங்கே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட எப்படி வருது, நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டடப்பா பண்ணர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா கேம்ல நானும் திவாகரும் வந்தாச்சு.
2: எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் ஐடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு வரால வந்துட்டோம். இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நல்லா ஆசத்தலாம், நல்லா சூப்பரான நல்லா போகணும்னு சொல்லிக்கிறோம். இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறீங்க பிரந்தீபா?
1: இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளையாட போறோம். என்ன கேம் அப்படின்னா சொல்லாம சொல்லுங்க, இந்த கேம் தான் விளையாட போறோம்.
2: சொல்லாம சொல்லுங்க, எப்படி அது விளையாடுறது?
1: எப்படி அப்படின்னா நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்வியில வரக்கூடிய பதில நீங்கள் வந்துட்டு அதை சொல்லாமல் சொல்லணும். அந்த அந்த பதிலை நேரடியாக சொல்லாமல் அதை மறைமுகமாக அதுக்கு குறிப்பெல்லாம் வச்சு எங்களுக்கு புரிய வைக்கணும் நீங்கள். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம்.
2: எப்படி விளையாடுறது? உதாரணத்துக்கு
1: இப்போ உங்களுக்கு பிடிச்ச பொருள் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருளை எனக்கு சொல்லாமல் சொல்லணும்.
2: ஓகே, பிடிச்ச பொருளை சொல்லாம, அதாவது பேர் சொல்லக்கூடாது.
1: அதை சொல்லக்கூடாது, ஆனால் நீங்கள் அதை மறைமுகமாக சொல்லணும்.
2: இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து 4 சக்கரம் இருக்கும், அதில் ஒரு ஸ்டேரிங் இருக்கும், அதில் ஒரு 4 பேர் உட்காந்துட்டு போகிறோம். கார். ஓகே, இப்படி தலையை சுற்றி மூக்க தொண்ணு மக்களை.
1: ஆமாம், இன்னைக்கு அந்த மாதிரி தான்.
2: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் நெஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: ஓகே ஓகே. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமாண்ணா?
3: சொல்லாம சொல்லுங்க.
1: ஓகே, நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: விளையாடுவோமா? அண்ணா நமக்கு ரொம்ப வேர்க்குது அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணணும்?
3: அதுக்கு 3 விசிறி இருக்கும், கரண்ட் இருந்தா ஓடும்.
2: ஓகே, 3 விசிறி இருக்கும், கரண்ட் இருந்தால் ஓடுமா?
1: ஓகேண்ணா,
2: சூப்பர்ண்ணா. வீட்டில் சமைக்கும் போது காய்கறிகளை சிறு சிறுசாக வெட்டணும்னா என்ன பயன்படுத்துவோம்?
3: அது கூர்மையாக இருக்கும், நீளமாக இருக்கும்.
2: கூர்மையாக இருக்கும், நீளமாக இருக்கும், கடப்பாரியாண்ணா. சரிங்கண்ணா. அடுத்து வீட்டில் டிவியில் ஒரு பிடிச்ச ப்ரோக்ராம் வருது, எல்லாரையும் கூப்பிடணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி கூப்பிடுவீங்க? மறைமுகமா சொல்லும் போது கைபேசி எடுத்துதான் சொல்லுவோம். சூப்பர் அண்ணா, அருமையால ரொம்ப நன்றிங்க அண்ணா.
3: நன்றி
2: நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் திவாகர் மற்றும்
1: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லாம சொல்லுங்கன்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு வரக்கூடிய பதில நீங்கள் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லணும். ஸோ இந்த கேமில் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான்.
3: Street fights, cricket, PUBG, tea kada, sneak outs and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி. நான் மாவட்ட சமூக நல அலுவலராக சேலம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இப்போது நாங்கள் என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னா, முதியோர் இல்லங்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு இல்லங்கள், சேவை இல்லங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பகல் நேரத்தை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து முதியோர்களுக்கு சொத்து டிஸ்பியூட்ஸ் ஏதாவது அவங்க மகன் மகள் கூட்ட வந்ததுன்னா நாங்கள் அதை வந்து கிரிவியன்ஸ் அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்புச்சோலைங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம், அதாவது பகல் நேர பராமரிப்பு இல்லம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முதியோர்கள் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்களுடைய அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற முதியோர்கள் வந்து ஒரே இடத்துல கூடி அவங்க பகல் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம இந்த அன்புச்சோலை ரன் ஆகிட்டுருக்கு. இதில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, காலையில் 8:00 to 9:00 வந்துடுவாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அவங்க படிக்கிறதுக்காக வந்து நூலகம், பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது. உள் விளையாட்டுகள், தாயம், பரமபதம், செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி அவங்க வந்து உள்ளே விளையாடுறதுக்காக பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிவி தொலைக்காட்சியை அவங்க பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா தொலைக்காட்சி சேவைகளும் இருக்குது. அவங்களுக்கு வந்து காலையில் சிற்றுண்டி மற்றும் மதியம் வந்து மதிய உணவு கொடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் வந்து அவங்க போகும்போது ஸ்நாக்ஸ் தான் தே கேன் கோ ஆஃப்டர் 5:00. அன்புச்சோலைக்கு ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 50 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளுக்கு அன்புச்சோலை 2 இடத்துல நம்மளுக்கு சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து பிரபஞ்சங்கிற ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, அது எங்கே இருக்குன்னா சூரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து போதி மரம், அது எங்கே இருக்குன்னா லா காலேஜ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இருக்குது. அது என்னென்னா வந்து முதலமைச்சரின் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு சட்ட உதவி, முதியோர் இல்லம் மற்றும் எல்டர்லி ஹெல்ப்லைன், அந்த சேவைகள்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 1-4-5-6-7 என்ற முதியோர்களுக்கான சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 23 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் 2 முதியோர் இல்லங்கள் வந்து மத்திய அரசின் பங்களிப்போடு செயல்பட்டுருக்கு. 9 முதியோர் இல்லங்கள் வந்து கட்டணம் ஏதும் இல்லாத இலவச முதியோர்கள் இல்லமாக செயல்பட்டுருக்கு. மீதி இருக்கிற 12 முதியோர்கள் இல்லம் வந்து அவங்க வந்து பே பண்ணி அவங்க தங்கிக்கலாம். அரசு சேவை முதியோர் இல்லங்கள்லாம் வந்து அதோட முழு செலவையும் வந்து அரசே ஏற்று அந்த சேவை இல்லங்களை நடத்திட்டு வராங்க. இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 மூலயமா மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு, வாழ்க்கை மற்றும் சொத்து பாதுகாப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதியோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்கள பாதுகாக்கலை இல்லை பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எங்களை நாடி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஆடியோ ஆஃபீஸ் என்கொயரிக்கு அனுப்புவோம். அங்கேருந்து நம்ம இங்கே ஓகே இல்லை சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னாங்கன்னா இட் வில் பி க்ளோசிங். அந்த கன்சலேஷன் ஒர்க் வந்து நாங்கள் இங்கே DSW பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுற கன்சலேஷனில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆடியோ கொடுத்த தீர்ப்பிலையும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தே கேன் கோ ஃபார் கலெக்டர் அப்பீல். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது, அது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்கள் பார்வையில் ஒரு சீனியர் சிட்டிசன் என்னென்ன முக்கியமான 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவதாக தங்களுக்கு தகுதியான அரசு திட்டங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக ஏதேனும் பிரச்சனை, புறக்கணிப்பு அல்லது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் அமைதியாக இருக்காமல் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்தை உடனே நாடணும். இல்லைன்னா சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 1-4-5-6-7 தொடர்பு கொண்டு முதியோர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைக்கலாம். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் அனுபவம், அறிவு மற்றும் அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக எடுத்துட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன். இன்னைக்கு வந்து உலக முதியோர் தினம். இந்த உலக முதியோர் தினம் வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி, இந்த உலக முதியோர் தினம் வந்து எல்லா முதியோருக்கும், நம்ம தாத்தா பாட்டி என்ன பேரனா நினைக்கிற எல்லா தாத்தா பாட்டிகளுக்கும் உலக முதியோர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த உலக முதியோர் தினம் எதுக்காக வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டிகிட்டிருந்து அவங்களோட அனுபவங்கள், அவங்க சொல்லக்கூடிய அந்த சொற்பொழிவுகள், வார்த்தைகள், அதெல்லாம் வந்து இளைய தலைமுறைக்கு வந்து கொண்டு சேர்க்கணும், அவங்ககிட்ட இருக்கிற அந்த அனுபவங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக கொண்டாடப்படுது. இந்த உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு நம்ம நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம சோனா எஃப்எம்ல வந்து ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு சேலத்திருமங்கல் நிகழ்ச்சியில் கூட ஒரு சிறப்பு சேலத்திருமங்கல் நிகழ்ச்சி இருக்குது, அதனால் மறக்காமல் கேளுங்க. பிற்பகல் 12 மணிலேருந்து 1 மணிக்கு அது வரும். இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன
2: விளையாட்டு பற்றி இப்போ? அதாவது சொல்லாமல் சொல்லுங்கன்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குன்னா, நாங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு வரக்கூடிய பதிலை நீங்கள் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். சிவாகர் மற்றும் பிரதீபா இவர்களுடன் உலக அளவுல முதியோர் தினமா இருக்காங்களே, முதியோர்கள் வந்து ஆண்கள் பெண்கள் திருநங்கை திருநம்பி இவங்க எல்லாமே வர்றாங்களே, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
1: நன்றி நன்றி.
3: அவங்களுக்கு இருக்காங்கல்ல ரெண்டு பாலுக்கு, நம்மளுக்கு இல்லாம இரு பாலு, அவங்களுக்கு சொல்லிடலாம். அவங்களும் வயதான வயதானவங்க தானே. அதனால இதுக்கு கேம் எப்படி சொன்னா, நீங்க வச்சிருக்கிறதுக்கு சுற்றி வளைத்து பேசுக அப்படின்னு சொல்லலாம்.
1: சுத்தி வளைச்சிட்டு பேசிடலாம்னா,
3: பதில் பதில் சொல்லாமல் சுற்றி வளைத்து கூறுக.
1: சரி பேசிடலாமண்ணா.
2: என்ன செய்வீங்க?
1: நைட்டு படிக்கிறப்ப இருட்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க படிக்கிறதுக்கு?
3: கொஞ்சம் வெளிச்சம் பண்ணிக்கிட்டு அங்க போய் படிக்க முயற்சி செய்வேன்.
1: வெளிச்சம் பண்றதுக்கு எதை ஆன் பண்ணுவீங்க? என்ன
3: வெளிச்சம் பண்றதுக்கு?
1: அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. வீட்டுக்கு போறப்ப உட்காரணும் நினைக்கிறீங்க, எதுல உட்காருவீங்க?
3: வந்து காலை நீட்டி எங்க உட்கார சாவியமோ அங்க உட்கார.
1: நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இந்த கஸ்தூரி நான் கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, இதே விளையாட்டில் நீங்களும் விளையாட நினச்சிங்கன்னா நம்ம கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட விளையாடலாம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் எப்படின்னா, நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிற புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ மழை பெய்யறப்ப நீங்கள் வெளியே நனையாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எது உதவும் அப்படி நான் கேட்குறேன்னா, அதுக்கு வந்து குடை தான் உதவும். ஆனால் குடை குடைன்னு சொல்லக்கூடாது, இது வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், வாளாக இருக்கும், அதை வந்து நம்ம திறந்து நம்ம தலைக்கு மேலே பிடிக்கணும், பெரும்பாலும் கருப்பு நிறத்தில் இருக்கும், அந்த மாதிரி குறிப்புகளாக நீங்கள் வந்து சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும் இருக்காம கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க, பாடலுக்கு பிறகு விளையாடலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவ்யா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவ்யா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லாம சொல்லுங்க இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கான விடைய நீங்க நேரடியா சொல்லாம மறைமுகமா சுத்தி வளைச்சு சொல்லணும். சோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787-707-1078 நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட இந்த ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இருந்திருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
1: ருக்மணி பாட்டி சொல்லுங்க.
3: வாழ்த்துக்கள்.
1: எங்களுக்கு எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க? நாங்க தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். நினைக்கிறப்ப எங்களுக்கு நீங்க முதியோர் மாதிரியே ஃபீல் ஆகல.
3: வீட்டு
1: கதவை லாக் பண்ணிட்டோம், திரும்ப திறக்க என்ன தேவை?
3: எப்படி
1: வெளியே வருவீங்கல?
2: அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு பொருளை பயன்படுத்துவோம்ல பாட்டி, அந்த பொருளை வந்து நீங்க நேரடியா சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்லுங்க.
3: ஒரு கண்ணிக்கு இருந்தா போதும், ஒரு ஹேர் பின் இருந்தா போதும்.
1: என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? அப்படி சொல்ல கூடாது பாட்டி. சரி சரி, இல்ல இப்ப இல்ல, இப்ப வந்து பூட்டை திறக்கிறதுக்கு சாவி வேணும், கரெக்டா? ஆமா, அத சாவின்னு சொல்லாம, அது வந்து இரும்புல இருக்கும், அது வந்து கொஞ்சம் நீட்டமா இருக்கும், அந்த பூட்டுக்குள்ள விட்டு திருப்பினா திறந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், சரியா? அடுத்து கேக்கவா, தூங்கும் போது தலைக்கு என்ன வச்சுட்டு தூங்குவோம்? அப்படியா? ஓகே, கரண்ட் போயிடுச்சு, இருட்டு வெளிச்சத்துக்கு என்ன பயன்படுத்துவீங்க?
3: பெரிய ஓல்டு அளவுக்கு எல்லாம் செல்லு கையில வச்சிருக்கிறாங்க.
1: சரி சரிங்க பாட்டி, சூப்பர் பாட்டி, அருமையா இல்ல, ரொம்ப நன்றி பாட்டி.
3: நன்றி
1: பாட்டி, போட்டு பாட்டி. நன்றி நன்றி பாட்டி, நன்றி நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபா எங்களோட. இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கு அந்த விளையாட்டை விளையாடுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் எங்க ரெண்டு பேர் கூட.

0: நீதானே.
1: உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு நேசக்கரங்கள் முதியோர் இல்லத்தின் நிறுவனர் திரு பெரியசாமி அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: என்ன இருக்கும்
4: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
3: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
5: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, சொல்லாம சொல்லுங்கன்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குன்னா, நாங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியில் வரக்கூடிய பதில நீங்கள் நேரடியாக சொல்லாம மறைமுகமாக சுற்றி வளைச்சு சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாண்டு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் அறிவிப்பாளரே, காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் பாஸ்கரனா, எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே சூப்பரா இருக்கோங்கண்ணா.
3: அண்ணா,
1: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? புத்தகங்களை எடுத்துட்டு போறதுக்கு எதை பயன்படுத்துவோம்?
3: நம்ம இத வந்து கடைக்கு போறதுக்கு பயன்படுத்தலாம்.
1: அது எப்படி இருக்கும்?
3: அது
1: ரொம்ப வெயில் அடிச்சா வெளிய போகும்போது தலைய எப்படி வந்து பாதுகாப்போம்? எதை பயன்படுத்தி பாதுகாப்போம்? டால்மியா காலனிலிருந்து பாஸ்கரனா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுபாடு நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதிபாடு. உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே. 3, 2, 1, ஹோலா.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லாம சொல்லுங்கன்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு வரக்கூடிய பதிலை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787-07-107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். சோ இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் பாப்பா, நான் குருநகல் பட்டியில இருந்து கஸ்தூரி பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும் கஸ்தூரி. அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க. ராத்திரி எல்லாம் மழை பெய்ஞ்சிருங்களா?
1: ஆமா, நான் இங்க சேலம் ஃபுல்லா சரியான மழை.
2: இங்கேயும் பரவாயில்லைங்க, ராத்திரி நல்ல மழைங்க.
1: ஆமா அண்ணா, ஓகேண்ணா.
3: சரிங்க அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? அண்ணா அலுவலகம் பள்ளிக்கு போறதுக்கு எதுல போவாங்க? சாப்பிடும் போது சாப்பாட்டை எதுல போட்டு சாப்பிடுவீங்க?
2: அதாவது வந்து கரண்டி எடுத்து அந்த பானையில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை எடுத்து வட்டியில் போட்டு அதுக்கு மேலே அதெல்லாம் சாப்பிடுவோம்.
3: சரிங்கண்ணா, அடுத்து வீட்டில் இருக்கிற உணவுகளை நீங்கள் எப்பயுமே கெட்டு போகாமல் வச்சுருக்கிறதுக்கு என்ன எதை பயன்படுத்துவீங்க?
2: அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்த நல்ல குளிர்ச்சியான இடத்துல, அதாவது குளிர்சாதன பெட்டின்னு அதில் வைக்கலாம்.
1: குளிர்சாதன பெட்டின்னு
3: சொல்லக்கூடாதுண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா 107.8 இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபா எங்களுடன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இரண்டாவது ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்தாச்சு மைடியர் மக்களே. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லாமல் சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த சொல்லாமல் சொல்லுங்கள் விளையாட்டுறது விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் வந்து சொல்லாமல் அப்படியே டைரெக்டாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: மகிழ்ச்சியான இனிமையான காலை வணக்கம் இருவருக்கும், அன்பு தம்பி திவாகருக்கும், அன்பு தங்கை பிரதிபா அவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: சதீஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க?
3: உடல்நிலை குறைவா இருந்தாலும் நேசா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன்.
1: உடனே
3: இன்னைக்கு டாக்டர் சொன்ன விஷயம் பேசவே கூடாதுன்னு சொன்னாரு.
1: பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன இவ்வளவு பேசுறீங்க? ரெஸ்ட் எடுக்கலாம்லண்ணா.
3: இல்ல, என்னால பேசாம இருக்க முடியாது.
1: உங்க பாசம் என்ன?
3: பேசல, பொறந்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். மட்டும் ஒரு நாள் ஸ்டாப் பண்ண முடியுமா?
1: அது முடியாது.
3: எந்த மருத்துவமும் என்னால ஒன்னும் பண்ண முடியாது எனக்கு, தெரியுங்களா?
1: சரி சரி,
3: கையில இருக்கும் போது எனக்கு வந்து எந்த வியாதி வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு எல்லாம் ரிலீஃப் கொடுக்கறது வானொலி மட்டும்தான்.
1: சரி சார்,
3: வானொலி பேசலாம். எனக்கு டேப்லெட்டே போட தேவை, அனைத்து பிரச்சனையும் சால்வ் ஆகுங்கிறது என்னோட நம்பிக்கை.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ணா உடம்பு பார்த்துக்கோங்க, என்னதான் இருந்தாலும் உடம்பு முக்கியம், நமக்கு உடல்நலம் முக்கியம், சரிங்களா?
3: இல்லை, நான் தான் சொல்லிட்டீங்களா, மறைந்து இருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு ஒரு சாங் வரும், அதே மாதிரி மர்மமும் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க.
1: அதே தான் விளாண்டுருவோமா? விளாண்டுருவோமா?
3: விளாண்டுருவோம்.
1: ஓகே அண்ணா, உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு எதை பயன்படுத்துவீங்க?
3: தேக்கு
1: நீங்க பள்ளிக்கு போறதுக்கு, பள்ளிக்கு செல்றதுக்கு எதை பயன்படுத்தி பள்ளிக்கு செல்வீங்க?
3: நான் பள்ளி செல்லும் காலத்தில் நான் வீட்டு பக்கத்துல நியர்பை இருக்கிறதுனால ஆறு சக்கரம், ஆறு சக்கரம் உள்ள வாகனங்களை பயன்படுத்துறாங்க, மூணு சக்கரம் உள்ள வாகனங்களை பயன்படுத்துறாங்க, இரு சக்கர வாகனத்தை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு வாகனங்கள் தான் குழந்தைகள் பள்ளிக்கு போறாங்க, இன்னைக்கு மாறி காலம்.
1: ஆமா ஆமா.
3: அதுவும் பாத்தீங்கன்னா டீசல், பெட்ரோலு, இன்ஜின் ஆயிலு, டிரைவரு, இத்தனை பேர் வந்து உழைப்பு இருக்குது, அதுல சாதாரணமா போய் பள்ளிக்கு சேர முடியாது.
1: ஆமா ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சூப்பரா இல்லீங்க சதீஷண்ணா.
3: ரொம்ப நன்றி, நன்றி உங்களுக்கு இருவருக்கும். ரொம்ப நன்றி, நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க.
2: நன்றி நன்றி அண்ணா,
3: நன்றி.
1: மாசிலாயிட்டிலிருந்து சதீஷ் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. குண்டுமல்லி அப்படிங்கிற பாட்டு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி. சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி. நான் மாவட்ட சமூக நல அலுவலராக சேலம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இப்போது நாங்கள் என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னா, முதியோர் இல்லங்கள், 60 மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு இல்லங்கள், சேவை இல்லங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 60 மேற்பட்ட முதியோர்கள் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பகல் நேரத்தை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து முதியோர்களுக்கு சொத்து டிஸ்பியூட்ஸ் ஏதாவது அவங்க மகன் மகள் கூட்ட வந்ததுன்னா நாங்கள் அதை வந்து கிரிவியன்ஸ் அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்புச்சோலைங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம், அதாவது பகல் நேர பராமரிப்பு இல்லம். இதுல என்ன பண்றாங்கன்னா வந்து முதியோர்கள் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் தனியாக லோன்லியா ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்காக அவங்களுடைய அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற முதியோர்கள் வந்து ஒரே இடத்துல கூடி அவங்க பகல் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லா செலவு பண்றதுக்காக நம்ம இந்த அன்பு சோலை ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காலையில 8:00 to 9:00 வந்துருவாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு அவங்க படிக்கிறதுக்காக வந்து நூலகம் பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்கு. உள் விளையாட்டுகள் தாயம் பரமபதம் செஸ் கேரம் இந்த மாதிரி அவங்க வந்து உள்ள விளையாடுறதுக்காக பொழுதுபோக்கு அம்சமும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிவி தொலைக்காட்சி அவங்க பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா தொலைக்காட்சி சேவைகளும் இருக்கு. அவங்களுக்கு வந்து காலையில சிற்றுண்டி மற்றும் மதியம் வந்து மதிய உணவு கொடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் வந்து அவங்க போகும்போது ஸ்நாக்ஸ் தான் தே கேன் கோ ஆஃப்டர் 5:00. அன்புச்சோலைக்கு ஏஜ் கிரைட்டீரியா வந்து 50 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவும் தேவையில்லை. நீங்க வந்து நம்மளுக்கு அன்புச்சோலை 2 இடத்துல நம்மளுக்கு சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து பிரபஞ்சங்கிற ஒரு என்ஜிஓ நடத்துறாங்க, அது எங்க இருக்குன்னா சூரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. இன்னொன்று வந்து போதிமரம், அது எங்க இருக்குன்னா லா காலேஜ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இருக்குது. அது என்னென்னா வந்து முதலமைச்சரின் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு சட்ட உதவி முதியோர் இல்லம் மற்றும் எல்டர்லி ஹெல்ப் லைன் அந்த சேவைகள்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 1-4-5-6-7 என்ற முதியோர்களுக்கான சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 23 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் 2 முதியோர் இல்லங்கள் வந்து மத்திய அரசின் பங்களிப்போடு செயல்பட்டுருக்கு. 9 முதியோர் இல்லங்கள் வந்து கட்டணம் ஏதும் இல்லாத இலவச முதியோர்கள் இல்லமாக செயல்பட்டுருக்கு. மீதி இருக்கிற 12 முதியோர்கள் இல்லம் வந்து அவங்க வந்து பே பண்ணி அவங்க தங்கிக்கலாம். அரசு சேவை முதியோர் இல்லங்கள்லாம் வந்து அதோட முழு செலவையும் வந்து அரசே ஏற்று அந்த சேவை இல்லங்களை நடத்திட்டு வராங்க. இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 மூலயமா மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு வாழ்க்கை மற்றும் சொத்து பாதுகாப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா முதியோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்கள பாதுகாக்கலை இல்லை பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எங்களை நாடி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஆடியோ ஆஃபீஸ் என்கொயரிக்கு அனுப்புவோம். அங்கேருந்து நம்ம இங்கே ஓகே இல்லை சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னாங்கன்னா இட் வில் பி க்ளோசிங். அந்த கன்சலேஷன் ஒர்க் வந்து நாங்கள் இங்கே DSWல பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுற கன்சலேஷனில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆடியோ கொடுத்த தீர்ப்பிலையும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தே கேன் கோ ஃபார் கலெக்டர் அப்பீல். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது, அது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்கள் பார்வையில் ஒரு சீனிய சிட்டிசன் என்னென்ன முக்கியமான 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவது தங்களுக்கு தகுதியான அரசு திட்டங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதா விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக ஏதேனும் பிரச்சனை புறக்கணிப்பு அல்லது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் அமைதியாக இருக்காமல் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்தை உடனே நாடணும். இல்லைனா சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 1-4-5-6-7 தொடர்பு கொண்டு முதியோர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைக்கலாம். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் அனுபவம் அறிவு மற்றும் அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக எடுத்துட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
3: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
4: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவ நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, அதாவது சொல்லாமல் சொல்லுங்கன்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த சொல்லாமல் சொல்லுங்கள் கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு கேட்கக்கூடிய கேள்வியில் வரக்கூடிய பதிலை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787701008 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
3: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கிறீங்களா?
3: சூப்பரா இருக்கும் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கீங்க காலேஜ் பொழுது?
3: அருமையா போயிட்டு இருக்கு, நான் அற்புதமா போயிட்டு இருக்கு.
7: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து எனக்கான கேம் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க
3: அண்ணா. உங்ககிட்ட நாங்க ஒரு கேள்வி கேட்பனோம்.
7: ஓகே,
3: அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஆனா அந்த பதில நீங்க நேரா சொல்ல கூடாது, டைரக்டா சொல்லிட கூடாது. அதோட குறிப்பை வச்சு இது இப்படிப்பட்ட பொருள், இது இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சொல்லணும்.
7: சரி, ஓகே, போலாம்.
3: ஓகே அண்ணா, விளையாடுவோமா?
7: வா, விளையாடலாம், விளையாடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மழை வந்ததா நம்ம சேலத்துல?
3: வந்தது வந்தது அண்ணா, வந்தது.
7: கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் பக்கம் வேலூர்ல மழை பெஞ்சதுப்பா.
3: சரி சரிங்கண்ணா.
6: ஓகே அண்ணா,
3: சரிங்கண்ணா, விளையாடுறோமா?
7: சொல்லுங்க.
3: ஓகே அண்ணா, உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், தோசை ஊத்துறதுக்கு என்ன தேவைப்படும்?
7: வெள்ளை கலர்ல ஒன்னு இருக்கும், அதை வந்து அந்த மாவை எடுத்து அந்த கல்லு ஒன்னு இருக்கும், அந்த கல்லுல அப்படியே சுத்தி அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை போட்டு அப்படியே முறுக்கெல்லாம் வேணும்னா நீங்க முறுக்கெல்லாம் சாப்பிடலாம், அல்லது மெத்து மெத்து வேணும்னா மெத்துனும் எடுத்து சாப்பிடலாம்.
3: சூப்பர் அண்ணா, அருமையா சொன்னீங்க. காலையில நீங்க சுட்டு கொடுத்த அந்த தோசையை சாப்பிடணும்னா என்ன பயன்படுத்தணும்னா?
7: புரியல.
3: அந்த தோசையை நாம சாப்பிடணும்னா எதில போட்டு சாப்பிடுவோம்?
7: நம்ம வந்து ரவுண்டா ஒன்னு இருக்கும், அந்த ரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு இதுல அழகா நம்ம போட்டு வச்சு சாப்பிடலாம்.
3: ஓகே ஓகே அண்ணா, சூப்பர் அண்ணா. அடுத்து நீங்க டிவி பார்க்கணும், டிவி பாக்குறப்ப டிவி சேனலை மாத்துறதுக்கு நீங்க எதை பயன்படுத்துவீங்க?
7: காட்பாடியில
3: இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு.
6: மைடியர் நேர்களை, நீங்களும் இதே மாதிரியே விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த சொல்லாமல் சொல்லுங்கன்ற கேமில் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே. நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட சேர்ந்து விளையாடலாம்.

7.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு நேசக்கரங்கள் முதியோர் இல்லத்தின் நிறுவனர் திரு பெரியசாமி அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் என்னுடன், நான் மட்டும்தான் பேசுகிறேன், என் கூட யாருமே இல்லை.
2: அப்படியா?
1: இல்லை இல்லை, பிரதீபா இருக்காங்க. சூப்பர் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னா,
2: சொல்லாம சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? சரியா சொல்லுங்க.
1: சரியா சொல்லாம சொல்லுங்கன்னு சொல்ல வந்தேன். அதுதான் இன்னைக்கான விளையாட்டுன்னு நான் நினைச்சிக்கிட்டேன். அதாவது என்ன, மக்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கான விடை சொல்லணும். ஆனால் அந்த விடையை அப்படியே பளிச்சுன்னு ஓப்பன் பண்ணி சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொல்லணும். விளையாட்டோட விதிமுறைகள் இந்த விளையாட்டில் விளையாடணும்னா
2: மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: இதனை தொடர்ந்து இப்ப வந்து பிரதீபா நம்ம கூட விளையாட போறாங்க.
2: பிரதீபா விளையாட போறாங்க. ஓகே, விளையாடலாமே.
1: விளையாண்டுருவீங்களா? ஷூரா? அதுக்கு முன்னாடி நம்ம கூட விளையாடுறதுக்காக வேற நேர் இணைஞ்சிருக்காங்க. அந்த நேர் இணைஞ்ச உடனே வெளியிட்டாங்க. சரி, திரும்ப வந்து அவங்களோட விளையாடுவோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து இங்கேருந்து துபாய்க்கு போகணும்னா எதில் போவீங்க?
2: வந்துட்டு நம்ம கூட நேர் நினைஞ்சிட்டாங்க, அவங்க கூட பேசிட்டு
1: இந்த பதில சொல்லிட்டு நேர் கூட பேசிக்கலாம். நேர் நமக்காக காத்திருப்பாங்க.
2: அதாவது அது நீட்டமா இருக்கும், நிறைய கண்ணாடி இருக்கும், அது வானத்துல மட்டும்தான் பறக்கும், வேகமா பறக்கும். அது உள்ள வந்து
1: இருக்காங்க. அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அக்கா, சாப்பிட்டாச்சா?
3: சாப்பிட்டாச்சு.
1: அதுக்கு வந்து என்ன பொருளை பயன்படுத்துவீங்க நீங்க?
3: அரிசி வந்து சாப்பாடா மாத்துவீங்களா?
1: ஆமா, அடுப்புக்கு மேல வச்சு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் என்ன?
3: இது பாத்திரம் வச்சு தண்ணி ஊத்தி.
2: அது எப்படி செய்யணும்?
1: அதோட செய்முறை கேக்கல, எதை பயன்படுத்துவீங்கன்னு கேட்டேன். அந்த பொருள் பேர் என்ன? ஆனா அந்த பொருள் பேர் சொல்லிட கூடாது, மறைமுகமா சொல்லணும். வீட்டுல சாப்பாடு சூடா இருக்கணும், எதுல வச்சு சூடு பண்ணுவீங்க?
2: பயன்படுத்தாம
1: சொல்லணும்.
2: அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி?
1: அந்த மாதிரி தான் அக்கா, அந்த மாதிரி தான்க்கா. சூப்பர் அக்கா, இருந்தாலும் நல்லா ட்ரை பண்ணிங்க ஆனந்தி அக்கா, ரொம்ப நன்றி.
3: நன்றி
1: நன்றி. சேலம்லேருந்து ஆனந்தி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. இன்னைக்கு நம்ம கூட விளையாடுறதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திரங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க. அது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் அணிஞ்சு நிறைய நேர்கள் கூட விளையாடுவோம். சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் உங்களுக்காக ஆந்தி வேலில் இருக்க மக்களே, பாட்டை கேட்டு வாங்க.

0: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு நேசக்கரங்கள் முதியோர் இல்லத்தின் நிறுவனர் திரு பெரியசாமி அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை.
1: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
2: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
3: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
4: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
5: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கும். திவாகர் மற்றும் பிரதீபா இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டு இருக்கோம்.
7: என்ன விளையாட்டு அப்படின்னா சொல்லாம சொல்லுங்க, இந்த கேம் தான் விளையாண்டு இருக்கோம்.
6: இப்ப இந்த விளையாட்டு நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர்
6: வெளிய போகும்போது நீங்க பணம் எடுத்துட்டு போகல.
8: புரியல, நல்லா சொல்லுங்க.
6: வெளிய போகிறப்ப நீங்க பணம் எடுத்துட்டு போகலக்கா, அதுக்கு பதிலா ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போயிருக்கீங்க. அது எங்க போய் அந்த ஏடிஎம் கார்டுல இருந்து பணம் எடுப்பீங்க?
8: நான் வந்துட்டு போய் ஊருக்கு போயிட்டு அது ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டியில போட்டு காசு எடுப்பேன்.
6: பெட்டியில போட்டு காசு எடுப்பீங்களா?
8: ஆமா, அது வந்து ஒரு இரும்பு பெட்டி,
6: குளிர்சாதன பெட்டி.
8: வெளிய
6: போறீங்க, ஜோர்னு மழை பெய்யுது அக்கா. வெளிய போறீங்க, அப்ப ஜோர்னு மழை பெய்யுது, அந்த நேரத்துல நீங்க நனையாம இருக்க என்ன பண்ணுவீங்க?
8: நனைஞ்சு போறீங்க.
6: அருமையாளி, ரொம்ப நன்றி அக்கா.
8: இன்னொன்னு
6: கேட்டுருவா, கரெக்டா சொல்லுவீங்களா? அதுக்கு சரி, கரண்ட் போயிடுச்சு. சரிங்களா, கரண்ட் போயிடுச்சு, அப்ப உங்ககிட்ட கைபேசியும் இல்ல, எதை பயன்படுத்தி நீங்க வெளிச்சத்தை கொண்டு வருவீங்க? ஏங்க விளக்கெல்லாம் இருட்டா இருந்துச்சுன்னா விளக்கெல்லாம் கொண்டு வர மாட்டீங்களாக்கா?
8: எப்படி சொல்றது,
6: மேட்டூர் வட்டம் மைமுதூர்ல இருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க மக்களே. இப்ப உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டோம். இந்த விளையாட்டை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா
6: கண்டிப்பாக நீங்கள் சோனா எஃப்எம்மோட நிலையின் 9787707 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம்.
5: இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
6: பிரதீபா.
5: உங்களுக்காக சூப்பரான அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த காட்டோட எதிர்காலம் எந்த மாதிரி தான் இருக்கு. கடந்த 23 ஆண்டுகளா பல்லுயிர்களின் பாதுகாப்பான உறைவிடமா விளங்கக்கூடிய எங்களுடைய இந்த குறுங்காடு எதிர்காலத்துல என்ன ஆகுமோ அப்படின்னு, எதிர்காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா கவலையே அதிகமாகுதுங்க. எப்படி இதை வந்து காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பரந்த அளவுல இயற்கை சூழல் அழிஞ்சு வர்றதன் விளைவான காலநிலை மாற்றம், காட்டை பராமரித்தல், வேலிய சீரா வச்சிருக்கிறது ஆகிய பணிகளுக்கு ஆள் பற்றாக்குறை, காட்டுத்தீ பரவக்கூடிய அபாயம் போன்றவை மிகுந்த கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் முனைவர் படிப்பை முடிச்சுட்டு அங்க ஜப்பான், தாய்வான் ஆகிய நாடுகள்லயும் சில ஆண்டுகள் இவர் வந்து பணியாற்றி இருக்காரு. சமூகம், இயற்கை சூழல், தமிழ் மொழி, இதுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ள வகையில வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்தோட வேலையை விட்டுட்டு 2000 இந்தியா திரும்பினாரு. சின்ன அளவுல மரத்தோட்டம் ஒன்ன உருவாக்கக்கூடிய நோக்கமும் இருந்ததுனால அதிக பரப்பளவு இருக்கக்கூடிய நிலத்தை வாங்க நாங்க விரும்பணும் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமங்கலம் நகர்ல இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய இந்த 33 ஏக்கர் நிலத்தை 2002 வாங்கணும். அதுக்கப்புறமா அம்மா, நானு, தம்பி இவங்க 3 பேருமே இங்க வந்து குடிபெயர்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வாங்கினதற்கு முன்னாடி இந்த நிலத்தோட சில பகுதிகளில் மானாவரி வேளாண்மை செய்யப்பட்டதா அதுக்கப்புறமா தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்றாங்க. நில விற்பனை மதிப்பை அதிகரிக்கிறதுக்காக நிலத்துல இருந்த மரங்கள்ல பலவற்றை வெட்டி அகற்றி உழவு செஞ்சிருக்காங்க. பழைய கூகுள் ஒளிப்படங்கள்ல இதை வந்து நம்ம பார்க்க முடியும். இயற்கை நீர் அப்படின்னு சொல்லும் போது நாங்க இங்கே குடியேறப்ப கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள், இது எல்லாமே இந்த பகுதி உழவர்களுக்கு நீர் ஆதாரங்களா இருந்துச்சு. நாங்க வந்த புதுசுல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 பெரிய நில உடமையாளர்கள் தாம் செயல்படுத்த இருந்த பவானி ஆற்று நீர் குழாய் திட்டத்துல சேர்ற மாதிரி எங்க கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனா இயற்கை சூழலுக்கு சாதகமா செயல்படுறதுக்காக நிலத்தை வாங்கின நாங்க பெருமளவு மின்சாரத்தை பயன்படுத்தி சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆற்று நீரை கொண்டு வந்து பயிரிடக்கூடிய திட்டத்துல சேர்றது முறையற்றது அப்படின்றத நாங்க மறந்துட்டோம்னு சொல்றாங்க. இங்க நாங்க குடி வந்த உடனே ஃபர்ஸ்ட் செய்த முதன்மையான வேலை மழை நீரை சேமிக்கிறதுக்காக காடு முழுக்க வெவ்வேறு அளவுகள்ல சுமார் 800 குழிகளை தோண்டினதுதான். அதுல மிகப்பெரிய குட்டை எங்களுடைய ஆழ்துளை கிணற்றுக்கு பக்கத்துல இருக்கு. வெயில் காலத்துல ஆழ்துளை வற்றிய ஆண்டுகள், மழை காலத்துல குட்டிக்கு வரக்கூடிய நீரின் பயனால ஆழ்துளை திரும்பவும் உயிர் பெறுது. இந்த மாதிரி தாங்க இந்த காட்டோட எதிர்காலம் இருந்திருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மௌனீஸ்வரி. நான் மாவட்ட சமூக நல அலுவலராக சேலம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இப்போது நாங்கள் என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னா, முதியோர் இல்லங்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு இல்லங்கள், சேவை இல்லங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பகல் நேரத்தை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து முதியோர்களுக்கு சொத்து டிஸ்பியூட்ஸ் ஏதாவது அவங்க மகன் மகள் கூட்ட வந்ததுன்னா நாங்கள் அதை வந்து கிரிவியன்ஸ் அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்பு சோலைங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம், அதாவது பகல் நேர பராமரிப்பு இல்லம். இதுல என்ன பண்றாங்கன்னா வந்து முதியோர்கள் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் தனியாக லோன்லியா ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்காக அவங்களுடைய அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற முதியோர்கள் வந்து ஒரே இடத்துல கூடி அவங்க பகல் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லா செலவு பண்றதுக்காக நம்ம இந்த அன்பு சோலை ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, காலையில 8:00 to 9:00 வந்துருவாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு அவங்க படிக்கிறதுக்காக வந்து நூலகம், பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது. உள் விளையாட்டுகள், தாயம், பரமபதம், செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி அவங்க வந்து உள்ள விளையாடுறதுக்காக பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிவி தொலைக்காட்சியை அவங்க பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா தொலைக்காட்சி சேவைகளும் இருக்குது. அவங்களுக்கு வந்து காலையில் சிற்றுண்டி மற்றும் மதியம் வந்து மதிய உணவு கொடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் வந்து அவங்க போகும்போது ஸ்நாக்ஸ் தான் தே கேன் கோ ஆஃப்டர் 5:00. அன்புச்சோலைக்கு ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 50 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளுக்கு அன்புச்சோலை 2 இடத்துல நம்மளுக்கு சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து பிரபஞ்சங்கிற ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, அது எங்கே இருக்குன்னா சூரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து போதி மரம், அது எங்கே இருக்குன்னா லா காலேஜ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இருக்குது. அது என்னென்னா வந்து முதலமைச்சரின் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு சட்ட உதவி, முதியோர் இல்லம் மற்றும் எல்டர்லி ஹெல்ப்லைன், அந்த சேவைகள்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 1-4-5-6-7 என்ற முதியோர்களுக்கான சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 23 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் 2 முதியோர் இல்லங்கள் வந்து மத்திய அரசின் பங்களிப்போடு செயல்பட்டுருக்கு. 9 முதியோர் இல்லங்கள் வந்து கட்டணம் ஏதும் இல்லாத இலவச முதியோர்கள் இல்லமாக செயல்பட்டுருக்கு. மீதி இருக்கிற 12 முதியோர்கள் இல்லம் வந்து அவங்க வந்து பே பண்ணி அவங்க தங்கிக்கலாம். அரசு சேவை முதியோர் இல்லங்கள்லாம் வந்து அதோட முழு செலவையும் வந்து அரசே ஏற்று அந்த சேவை இல்லங்களை நடத்திட்டு வராங்க. இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 மூலயமா மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு, வாழ்க்கை மற்றும் சொத்து பாதுகாப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதியோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்கள பாதுகாக்கல இல்லை பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எங்களை நாடி எங்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஆடியோ ஆஃபீஸ் என்கொயரிக்கு அனுப்புவோம். அங்கேருந்து நம்ம இங்கே ஓகே இல்லை சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னாங்கன்னா இட் வில் பி க்ளோசிங். அந்த கன்சலேஷன் ஒர்க் வந்து நாங்கள் இங்கே DSW பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுற கன்சலேஷனில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆடியோ கொடுத்த தீர்ப்பிலையும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தே கேன் கோ ஃபார் கலெக்டர் அப்பீல். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது, அது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்கள் பார்வையில் ஒரு சீனியர் சிட்டிசன் என்னென்ன முக்கியமான 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவது தங்களுக்கு தகுதியான அரசு திட்டங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக ஏதேனும் பிரச்சனை, புறக்கணிப்பு அல்லது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் அமைதியாக இருக்காமல் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்தை உடனே நாடணும். இல்லைனா சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 1-4-5-6-7 தொடர்பு கொண்டு முதியோர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைக்கலாம். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் அனுபவம், அறிவு மற்றும் அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன்.

0: நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
3: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
4: தி சென்னை பெஸ்டிசைட்,
3: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
4: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
3: தொடர்புக்கு 9994366030.
4: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கார்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கார்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கார்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கார்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இதுல அதிக ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் உருவாக்கம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: அடுத்து 4வது படிநிலை, இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிக ஃபைட்டோ நியூட்ரியன்ட் உருவாக்கம், அதாவது ஆங்கிலத்தில் இன்க்ரீஸ்ட் ஃபைட்டோ நியூட்ரியன்ட் சிந்தசிஸ். ஒரு தாவரம் இந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் கூட்டத்தில் ஒரு அபரிமிதமான டைவர்சிட்டி இருக்கிறது. அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு பயிர் சாகுபடி தான் பிரதானமாக பண்ணுறோம், பட் ஒரு பயிர் சாகுபடி பண்ணும் பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர் கூட்டம் தான் அந்த உயரை சுற்றி இருக்கும். இப்போ பலதானிய பயிர் விதைக்கிறோம் இல்லையா, பலதானிய பயிர் விதைக்கும் போது ஒரு பெரிய நுண்ணுயிர் கூட்டம், விதவிதமான நுண்ணுயிர் கூட்டம் அந்த மண்ணில் இருக்கும். அப்படி ஒரு விதவிதமான நுண்ணுயிர் கூட்டம் மண்ணில் பெருகி இருக்கும் பொழுது தான் ஒரு தாவரம் இந்த 4வது படிநிலை, அதாவது அதிகமான ஃபைட்டோ நியூட்ரியன்ட் உற்பத்தியை பண்ணும். இது எங்கே முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த பீட்டா கேரோட்டின், அதாவது கேரட்டில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது விட்டமின் ஏன்னு சொல்லுவோம். அதனுடைய கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பீட்டா கேரோட்டின், கேரோட்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேரோட்டினாய்ட்ஸ் பொதுவாக ஸ்டேஜ் 1லேயே உருவாக வாய்ப்பு இருக்குது. இந்த கேரோட்டினாய்ட்ஸ் பொதுவாக ஸ்டேஜ் 1லேயே உருவாக வாய்ப்பு இருக்குது, அதாவது கம்ப்ளீட் ஃபோட்டோ

0: ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது முழுமையான ஒளிச்சேர்க்கை அப்படின்ற முதல் நிலையிலேயே ஒரு ஒரு சிறிய அளவிலான பீட்டோ கரோட்டின் பீட்டா கரோட்டின் உருவாக வாய்ப்பு இருக்குது. காரணம் இந்த பீட்டா கரோட்டினோட ஊட்டச்சத்து தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன். அந்த அயன் அதாவது இரும்பு சத்து இருக்கும் பட்சத்தில் பீட்டோ கரோட்டின் பீட்டா கரோட்டின் அங்கே உருவாகும்.
1: சுற்றுவட்டாரத்துல இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு நேசக்கரங்கள் முதியோர் இல்லத்தின் நிறுவனர் திரு பெரியசாமி அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை திருவள்ளூர் மாவட்டம் எருக்குவாய் ஊராட்சிக்குட்பட்ட இயற்கை வேளாண் பண்ணையிலிருந்து பீனா நிர்மல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நாங்க

0: இன்னொரு பல வகைகளை கொய்யா, மாதுளை, நோனி, துரியன், இந்த மாதிரி பல வகையான பழங்களையும் நாங்க வச்சு வளர்த்திட்டு வரோம். ஆக்சுவலா நாங்க வந்து 2010ல் வந்து 2018ல் வந்து நாங்க இந்த இடத்த வாங்கினோம். நாங்க முதல்ல வாங்கும் போது இந்த இடத்துல வந்து யூகாலிப்டஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ எங்களை சார்ந்தவங்களை வந்து எல்லாம் கேட்டா இருந்துச்சு. அப்ப எல்லாம் நாங்க வாங்கும் போது கேட்டாங்க, எதுக்கு இந்த மாதிரி இடத்த நீங்க வாங்குறீங்க அப்படின்னு. ஏதாவது விவசாயம் இந்த மாதிரி ஃபார்மிங் மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்ன்ற எண்ணத்துல நாங்க வந்து இது முதல்ல வந்து ஆரம்பிச்சு இடம் என்ன போட்டோம்னா, நாங்க முதல்ல நெல் போட்டிருந்தோம். நெல் போட்டு முடிச்ச பிறகு கடலைக்காவை போட்டு கடலைக்காவை போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி பழத்தையும் நாங்க போட்டு முடிச்சோம். போட்டு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் யோசனை, ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி பண்றதை விட எல்லாரும் இதை தானே பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் ஒரு ஃபார்மிங் அதாவது பல வகையான தாவர பயிர்களையும் போட்டுட்டு பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சோம். யோசிச்ச பிறகுதான் நாங்க வந்து இங்க இந்த மாதிரி இத்தனை வகையான பழங்கள் மரங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம வைக்கணும்ன்ற பிளானை வந்து நாங்க 2018ல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணல இருந்து இப்போ ஒரு 2 வருட காலமா நாங்க வந்து ரொம்ப முக்கியமா முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப வளர்த்திட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க இங்க இருக்க எல்லா செடிகளும் எங்களுக்கு வந்து ஒரு குழந்தையாதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண நம்ம இயற்கையை வந்து வளர்த்திட்டு வரலான்ற ஒரு எண்ணம் எனக்கு.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நாங்க என்னென்ன பழ மரங்கள் வச்சிருக்கோம், அதே மாதிரி தென்னை வச்சிருக்கோம், என்னென்ன காய்கறிகள் வந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க. இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னும் இந்த வேளாண் பண்ணைய விரிவாக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வெற்றி மாடுபிடி வீரன்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: நான் ரமேஷ், ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
3: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிடறேன்னா பாத்துக்கவே.
2: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
3: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
2: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
3: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
2: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
4: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும்.

இது இழந்து துடித்திடணும். பொங்கு தமிழை பேச மறப்பேனோ? ஆதி முதல் அடக்கம் வரை என் உயிர் உள்ளவரை தமிழ் மொழி உரைப்பேன். Yeah, Amazon the floor.

0: அறிவேன் என்று நினைத்தாயோ?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு நேசக்கரங்கள் முதியோர் இல்லத்தின் நிறுவனர் திரு பெரியசாமி அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை.
1: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப செதில் பூச்சிகள் இலைகளுக்குள்ளார எந்த மாதிரி பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: தண்டின் மீது இவை கூட்டம் கூட்டமாக காணப்படும். இச்செதில் பூச்சிகள் செதில்களுக்குள் பாதுகாக்கப்பட்டுள்ளதால் நாம் தெளிப்பான்கள் அதாவது ரசாயன கொல்லிகளை தெளிக்கும் பொழுது மிகவும் கவனமாக தெளிக்க வேண்டும். கரும்பு பயிரில் இப்பூச்சியானது இலைகளில் காணப்பட்டால் 5வது மாதம் மற்றும் 7வது மாதம் இலைகளை உரித்து விடுவதன் மூலமும் 7வது மாதம் கரும்பு பயிரை பட்டம் கட்டுவதன் மூலமும் இப்பூச்சிகளின் தாக்குதலை ஓரளவுக்கு நாம் கட்டுப்படுத்தலாம். இப்பூச்சியினால் தாக்கப்படாத கர்ணைகளை மட்டுமே தேர்வு செய்து நாம் நடுவதற்கு பயன்படுத்துவதன் மூலமும் இப்பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். வரப்புகள் மற்றும் கரும்பு பயிரின் ஓரங்களை மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மருதாம்பு கரும்பு பயிர் செய்வதை இப்பூச்சிகள் அதிகமாக தோன்றினால் தவிர்த்து விட வேண்டும். கரும்பு வயலில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஊடுருவி பாயக்கூடிய நஞ்சு வகைகளை இப்பூச்சிகள் அதிகம் தென்பட்டால் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் இப்பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம். சமீப காலமாக கரும்பு பயிரின் நுனியில் மாவு பூச்சி போன்ற ஒரு பூச்சி தோன்றுகிறது. இப்பூச்சி எறும்புகளோடு சேர்ந்து காணப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் இப்பூச்சி தோன்றும் போது கரும்பானது வளைந்து பின்பு நேராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது. இவைகளே இப்பூச்சி தாக்குதலின் அறிகுறிகள் ஆகும். இவைகள் முடி கொத்து மாவு பூச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வகை பூச்சிகள் நமது திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் சமீப காலமாக காணப்படுகிறது. அவ்வகை பூச்சிகள் காணப்பட்டால் முதலாவதாக கர்ணை நேர்த்தியாக நாம் கார்பன்டசிம் 50 WP என்ற மருந்தை 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் என்ற அளவை எடுத்துக்கொண்டு 30 நிமிடம் இக்கர்ணைகளை ஊற வைக்க வேண்டும். பின்பு இமிடாக்ளோப்ரேட் 70 WS என்ற மருந்தை 1.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து 5 நிமிடங்கள் ஊற வைத்து பின்பு அந்த ஊற வைத்த கர்ணைகளை நிழலில் உணர்த்தி நடவு செய்ய வேண்டும்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. பொதுவாவே நிறைய பயிர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இலைகளை தாக்கக்கூடிய பூச்சிகள் நிறையவே இருக்கும். இப்ப இந்த இலைகள்ல பூச்சி தாக்குதலோட அறிகுறிகள் என்ன, இதனால கரும்பு வளர்ச்சி என்ன மாதிரி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
5: சேலத்தின் முகங்கள். சேலத்தின்

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: ஏறு முகமாகுமா பாரு கழுகுகள். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி அப்படின்ற சொலவடை பாறு கழுகுகளோட தற்போதைய சூழலுக்கு அப்படியே பொருந்துங்க. ஏற்கனவே கால்நடைகளுக்கு வழங்கப்பட்ட டைக்ளோபெனாக் போன்ற வலி குறைப்பு மருந்துகளாலும் ஊன் உண்ணிகளை கொள்ளும் நோக்கோடு இறந்த கால்நடைகள் மீது தடவப்பட்ட விஷத்தாலும் விஷம் வச்சு கொல்லப்பட்ட நாய்கள் உள்ளிட்ட விலங்குகளை சாப்பிட்றதுனாலையும் பெரும் அழிவை சந்திச்ச இந்த கழுகு இனங்கள் தற்போது உயர் அழுத்த மின்சார கம்பிகள்ல மோதியும் உயிரிழக்கிறது தொடர் கதையா வருது. ஏன் பாறு கழுகுகள் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்தியாவுல பாறு கழுகுகள் இல்லாத போன இடங்கள்ல ஆய்வு மேற்கொண்டப்ப சடலங்கள் அழுகி நோய் பரவியதாலும் வெறி நாய்கள் அதிகரித்து ரேபிஸ் தாக்கியதாலும் ஆண்டுக்கு சுமார் 100,000 மனிதர்கள் கூடுதலா உயிரிழந்திருக்காங்க அப்படின்றத ஆய்வாளர்கள் இயல் பிராங்க் மேற்கொண்ட ஆய்வு தெரிவிக்குது. நாம ஏளனமாவும் இழிவாவும் பார்க்கக்கூடிய உயிரினங்களை பற்றிய பார்வைய மேற்கண்ட ஆய்வு மாத்தி அமைச்சிருக்கு. அதிக மக்கள் தொகை, முழுமையான சுகாதார கட்டமைப்பு எட்ட வேண்டிய நிலையும் கொண்ட இந்தியாவுல இயற்கையோட துப்புரவு பொறியாளர்களான

பாறு கழுகுகளோட இருப்பு கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழ்நாடு அரசு பாறு கழுகு பாதுகாப்பு மண்டலம் பாறு கழுகு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வல்லுநர் குழு ஆராய்ச்சி மையத்தை அமைச்சு செயல்படுத்தி வர்றது வரவேற்கப்பட வேண்டியதுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் காணக்கூடிய 4 பாறு கழுகு இனங்கள்ல வெண்முதுகு பாறு, கருங்கழுத்து பாறு, செம்முக பாறு ஆகிய மிக அதிக அபாயத்துல இருக்குது அப்படின்னும், மஞ்சள் முகப்பாறு அதிக அபாயத்துல இருக்கு அப்படின்னும் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க பார்த்தாலும் எளிமையா பார்க்கக்கூடிய பறவையா இது வந்து இருந்திருக்கு. வான்வெளி எங்கும் வட்டமிட்ட இது ஒரு தலைமுறை இடைவெளிக்குள்ளார இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருது. தமிழ்நாடு, கேரளம், கர்நாடக வனத்துறைகள் இணைஞ்சு நடத்தின ஒருங்கிணைந்த கணக்கெடுப்புல 3 மாநிலங்களையும் சேர்த்து இந்த 4 வகை பாறு கழுகுகள் மொத்த எண்ணிக்கை 2023 242, 2024 320, 2025 390 பதிவாகியிருக்கு. மொத்த எண்ணிக்கை கொஞ்சமா உயர்ந்திருந்தாலுமே இன வாரியான புள்ளி விவரங்கள் ரொம்பவே கவலை அளிக்கும் வகையில இருக்கு. ஒரே ஒரு மாட்டின் சடலத்துல கேடு விளைவிக்க கூடிய மருந்து இருந்தாலுமே ஒரு சிறிய தவறான செயலும் கூட அழிவு அபாயத்துல இருக்கும் பாறு கழுகுகளுக்கு பேராபத்தா முடியும். சுமார் 800 கால்நடைகளின் சடலங்களில் மாதிரி சேகரிக்கப்பட்டு அதுல எவ்வித ஆபத்து விளைவிக்கும் மருந்துகளையோ விஷமோ இல்ல அப்படின்னா அந்த பகுதிய பாறு கழுகுகளுக்கு பாதுகாப்பான பகுதியா அறிவிக்க முடியும். அதுக்கேத்த மாதிரி அருளகம் அமைப்பு வனத்துறை வழிகாட்டுதலுடன் இறந்த கால்நடைகள்ல இருந்து மாதிரி எடுத்து சாலிம் அலி பறவையியல் மையத்தின் ஆய்வகத்துக்கு அனுப்பி வருதுன்னு சொல்லலாம். என்னங்க, ஏறு முகமாகுமா பாறு கழுகுகள் எந்த மாதிரி இருக்கு, அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு அக்டோபர் 1 முதியோர் தினம். இந்த ஒரு சிறப்பான நாளில் வயது என்பது வெறும் எண்ணிக்கை மட்டும் இல்லை, ஒவ்வொரு வயதுக்கும் பின்னால் ஒரு வாழ்க்கை பயணம் இருக்கிறது, அனுபவங்கள் இருக்குது, பலருக்கு உத்வேகம் தரக்கூடிய கதைகளும் இருக்குது. இந்த ஒரு சிறப்பான நாளில் நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் 68 வயசானாலும் தன்னோட சமூக சேவையில் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கும் ஒரு சிறப்பான மனிதரை தான் சந்திக்க போகிறோம். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இளமையிலே சாரணர் இயக்கத்தில் இணைந்து சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பின்னர் ஜனாதிபதி விருது பெற்றவர். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் இன்னொருத்தர் இருக்கும் வரை யாருமே அனாதை இல்லை என்று ஒரு மனிதநேய எண்ணத்தோடு பலருக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிற நேசக்கரங்களின் நிறுவன செயலாளர் பெரியசாமி ஐயா அவரு கூட தான் இன்றைக்கி நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். வணக்கம் பெரியசாமி சார்.
2: சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் வந்து என் பெரியசாமி, நிறுவன செயலாளர், நேசக்கரங்கள் ஆதரவு ஏற்கும் முதியோர் எல்லாம் மற்றும் குழந்தைகள் எல்லாம் என் முதற்கண் ஒரு வாழ்த்து. உலக முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். அதில் வந்து சோனா எஃப்எம் வந்து அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதில் வந்து மிக்க மகிழ்ச்சி. அந்த நிறுவனத்திற்கும் அதனுடைய தொழில்நுட்ப பணியாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை என்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஐயா, உங்களை பற்றி பேசும்போது உங்களோட சமூக சேவை விஷயங்கள் பற்றி தான் எனக்கு நிறைய ஞாபகம் வருது. அதனால் அந்த பயணத்துக்கான முதல் விதை எங்கே விதைச்சிங்க, உங்கள் குடும்ப பின்னணி, உங்கள் சிறுவயது வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
2: குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தையல் தொழிலாளியினுடைய மகன். நல்ல வசதியோடு இருந்த ஒரு குடும்பம். அப்புறம் வந்து கால சூழல் என்று வரும்போது அப்படியே நாங்கள் பின்தங்கிய வந்து இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் சாரணர் இயக்கத்தில் சேர்ந்து அதனுடைய மகத்தான சேவை பணியில், அது வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் உடைய மூமெண்ட், என்சிசி என்எஸ்எஸ் சொல்கிற மாதிரி அந்த சாரண இயக்கத்தில் சேர்ந்தேன். அதில் சேர்ந்ததுனால குடும்ப சூழ்நிலையில் அப்படியே பள்ளி படிப்பு வந்து எஸ்எல்சி வரைக்கும் படித்து ஐடி ஸ்டூடெண்ட்டு. அந்த நேரத்தில் சேவை பணியும் நான் ஆடுறது பெரிய அது ஒரு கிரேஸ் என்று சொல்லக்கூடியது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாரண இயக்கத்தில் வந்து நான் வந்து ஜனாதிபதி விருது நான் வாங்கியிருக்கேன். 1978 கல்வித்துறையுடன் இணைந்து பாரத சாரண சாரண இயக்கத்தினுடைய ஒரு அங்கமாக குமரன் சாரண சாரணியர் குழு வந்து நாங்கள் ஒரு 10 உறுப்பினரை வச்சு நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். அதனுடைய தாக்கம் என்னென்னா, ஒரு சேலம் மாகாணத்தில் வந்து 1978 பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேவை பணிகள் நாங்கள் சேர்ந்து பிரபலமான ஒரு சேவை நிறுவனமாக அந்த சாரணர் இயக்கம் குமரன் சாரணர் குழு இருந்தது. அப்புறம் நண்பர் திரும்புக்கு பாஸ்கரன் அவர் வந்து இப்போதைய நேசகனுடைய சேர்மன், அவர் அறிமுகம் ஆனார். அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன பணிகள் செய்வதை விட ஒரு நிலையான பணிகள் நம்ம செய்யணுங்கிறது தான் தூற்றுவிக்கப்பட்டதான் நேசக்கரங்கள் ஆதரவு ஏற்கும் குழந்தை இல்லத்தை வந்து நம்ம தோக்கணும். அது அனாதை என்றே நாங்கள் சொல்கிறதில்லை. உலகத்தில் ஒரு இன்னொருத்தர் இருக்கிற வரைக்கும் யாருமே அனாதை இல்லைன்னு தான் எங்களுடைய நோக்கம். அது பேர் கூட பார்த்திங்கன்னா மனிதநேயம் மனத்தாகம் என்று நாங்கள் அமைச்சிருக்கிறோம். அதனுடைய தாக்கத்தால் வந்து ஒரு 4 குழந்தைகளை வைத்து சேலம் மாவட்டத்தின் முன்னாள் ஆட்சித்தலைவர் திரு ஹன்ஸ்ராஜ் வர்மா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சுப்பிரமணியன் ஐபிஎஸ்ஸு, அவங்களாம் வச்சு ஒரு ஏவிஆர் சொர்ண மகளினுடைய கல்யாண மண்டபம் பேலஸ் தியேட்டருக்கு அருகில் இருக்குது, அங்கேருந்து துவக்கணுங்க. அதிலிருந்து வரும்போது பார்த்திங்கன்னா முதியோர்களையும் நம்ம ஏன் எடுக்கக்கூடாது, அது மாதிரி புறக்கணிக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து தான் நாங்கள் வந்து முதியோர்களை வந்துங்க 17/2016 வந்து ஒரு 3 முதியோரை வச்சு நாங்கள் வந்து துவக்கணுங்க.
1: ரொம்ப நன்றி ஐயா நம்மகிட்ட சொன்னதுக்கு. சிறு வயதில் சிறிய அளவில் தொடங்கிய உங்களோட சேவை பயணம் இன்று பலருக்கு ஆதரவாக இருக்கும் ஒரு பெரிய மனிதநேய பணியாக மாறியிருக்கிறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசுவோம் ஐயா. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு முதியோர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வக்கரனுடன் நம்ம கூட நேசக்கரங்கள் நிறுவன செயலாளர் பெரியசாமியை இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். இப்போ பாடல்கள் வந்துட்டே இருக்கு, பாடல்கள் கேட்டு வாங்க மக்களே.
3: பிறவி பல கோடியில் ஓர் உயிர், காலத்தால் மருவி மொழியால் மதத்தால் இனத்தால் பிரிந்தோம். இதில் சிதைந்த ஒரு கூட்டத்தின் கூக்குரல் இது. ஏ லெட்ஸ் கோ.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி. நான் மாவட்ட சமூக நல அலுவலராக சேலம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இப்போது நாங்கள் என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னா, முதியோர் இல்லங்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு இல்லங்கள், சேவை இல்லங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பகல் நேரத்தை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து முதியோர்களுக்கு சொத்து டிஸ்பியூட்ஸ் ஏதாவது அவங்க மகன் மகள் கூட்ட வந்ததுன்னா நாங்கள் அதை வந்து கிரிவியன்ஸ் அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்புச்சோலைங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம், அதாவது பகல் நேர பராமரிப்பு இல்லம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முதியோர்கள் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்களுடைய அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற முதியோர்கள் வந்து ஒரே இடத்துல கூடி அவங்க பகல் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம இந்த அன்புச்சோலை ரன் ஆகிட்ருக்கு. இதில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, காலையில் 8:00 to 9:00 வந்துடுவாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அவங்க படிக்கிறதுக்காக வந்து நூலகம், பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது. உள் விளையாட்டுகள், தாயம், பரமபதம், செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி அவங்க வந்து உள்ளே விளையாடுறதுக்காக பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிவி தொலைக்காட்சியை அவங்க பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா தொலைக்காட்சி சேவைகளும் இருக்குது. அவங்களுக்கு வந்து காலையில் சிற்றுண்டி மற்றும் மதியம் வந்து மதிய உணவு கொடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் வந்து அவங்க போகும்போது ஸ்நாக்ஸ் தான் தே கேன் கோ ஆஃப்டர் 5:00. அன்புச்சோலைக்கு ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 50 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளுக்கு அன்புச்சோலை 2 இடத்துல நம்மளுக்கு சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து பிரபஞ்சங்கிற ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, அது எங்கே இருக்குன்னா சூரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து போதி மரம், அது எங்கே இருக்குன்னா லா காலேஜ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இருக்குது. அது என்னென்னா வந்து முதலமைச்சரின் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு சட்ட உதவி, முதியோர் இல்லம் மற்றும் எல்டர்லி ஹெல்ப்லைன், அந்த சேவைகள்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 1-4-5-6-7 என்ற முதியோர்களுக்கான சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 23 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் 2 முதியோர் இல்லங்கள் வந்து மத்திய அரசின் பங்களிப்போடு செயல்பட்டுருக்கு. 9 முதியோர் இல்லங்கள் வந்து கட்டணம் ஏதும் இல்லாத இலவச முதியோர்கள் இல்லமாக செயல்பட்டுருக்கு. மீதி இருக்கிற 12 முதியோர்கள் இல்லம் வந்து அவங்க வந்து பே பண்ணி அவங்க தங்கிக்கலாம். அரசு சேவை முதியோர் இல்லங்கள்லாம் வந்து அதோட முழு செலவையும் வந்து அரசே ஏற்று அந்த சேவை இல்லங்களை நடத்திட்டு வராங்க. இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 மூலயமா மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு, வாழ்க்கை மற்றும் சொத்து பாதுகாப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதியோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்கள பாதுகாக்கலை இல்லை பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எங்களை நாடி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஆடியோ ஆஃபீஸ் என்கொயரிக்கு அனுப்புவோம். அங்கேருந்து நம்ம இங்கே ஓகே இல்லை சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னாங்கன்னா இட் வில் பி க்ளோசிங். அந்த கன்சலேஷன் ஒர்க் வந்து நாங்கள் இங்கே DSW பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுற கன்சலேஷனில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆடியோ கொடுத்த தீர்ப்பிலையும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தே கேன் கோ ஃபார் கலெக்டர் அப்பீல். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது, அது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்கள் பார்வையில் ஒரு சீனியர் சிட்டிசன் என்னென்ன முக்கியமான 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவதாக தங்களுக்கு தகுதியான அரசு திட்டங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக ஏதேனும் பிரச்சனை, புறக்கணிப்பு அல்லது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் அமைதியாக இருக்காமல் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்தை உடனே நாடணும். இல்லைன்னா சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 1-4-5-6-7 தொடர்பு கொண்டு முதியோர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைக்கலாம். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் அனுபவம், அறிவு மற்றும் அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக எடுத்துட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு, நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சிறப்பு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரினுடன். இன்னைக்கு முதியோர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினரா நேசக்கரங்களின் நிறுவன செயலாளர் பெரியசாமி ஐயா நம்மளுடன் இணைஞ்சிருக்காரு. ஐயா, நீங்க பள்ளி பருவத்துல சாரணர் இயக்கத்துல சேர்ந்து அங்கேயே கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களோட மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படிங்கறது இதுல இருந்து நீங்க சொல்றப்பயே தெரியுது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சமூக சேவைகள் செஞ்சு இளைஞர்களை இணைச்சு பல பணிகள் அப்படின்னு உங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த சேவை பயணம் எப்படி ஒரு நிலையான பயணமா மாறுச்சு ஐயா? அந்த ஒரு மாற்றத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
4: இதுக்குமே ஒரு உந்துதல் வேணும்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அந்த பள்ளி பருவத்துல வந்து நான் வந்து அந்த சாரண இயக்கம் தான். அந்த சாரண இயக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த 9 சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பிறருக்கு உதவுதல், அரசு சொத்தை வந்து சேதப்படுத்தக்கூடாது, மற்றவுடைய வந்து அன்பா பழகணும், பிராணிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இது பண்ணணும், நேச்சர்லாம் இது பண்ணணும், மனம் கூடாமல் இருக்கணுங்கிறது மாதிரி 9 சட்டங்களுடைய இது வந்து என்னைய அதில் பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்த விளைவு தான் வந்து பள்ளி பருவத்தில் வந்து நான் ஜனாதிபதி விருது நான் வாங்கினேங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் எல்லாம் பள்ளி பருவம் முடித்த ஒரு இளைஞர்லாம் ஒரு 100 பேரை சுவாமி விவேகானந்தரை சொன்ன மாதிரி 100 இளைஞர் இந்த நாட்டுக்கு கொடுத்தா நான் மாற்ற மாதிரி நாங்கள் 100 மாதிரி சேவை தொண்டர்களாக நாங்கள் ஒருங்கிணைச்சு தான் அந்த இயக்கத்தை வந்து கல்வித்துறையுடன் இணைந்து 1978 வந்து இதை நாங்கள் பதிவு பண்ணி நடத்தும் போல சின்ன சின்ன உதவிகள் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த ஒரு நாள் வந்து அந்த செய்தித்தாளில் எடுத்தால் அந்த எங்களுடைய செய்தி வந்து வருங்க. அது மாதிரி என்னென்னா, இது மாதிரி காலனியில் வந்து சேவை பண்ணாங்க, இது மாதிரி ட்ரைனேஜ் இது பண்ணாங்க, தொழுநோய் அவேர்னஸ்ஸு, போதை ஒழிப்புலாம் நாங்கள் 1978 நாங்கள் தோங்கணுங்க. நேரு இவக்கார இந்திய அரசு நேரு இவக்கந்தரோட இணைந்து குமரன் இளைஞர் மையம் ஒன்று ஆரம்பிச்சிருங்க நாங்கள். அப்போ வந்து அவார்ட்லாம் எங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய சேவைகள்லாம் பண்ணினுடைய ஒரு உந்து வேகம் தான் வந்து நிலையான ஒன்று பண்ணணுங்கிறது தாங்க அந்த முதியோர் இல்லமும் ஆர்ஃபினேஜும் ஸ்டார்ட் பண்ணுற காரணமே வந்து அந்த இயக்கத்தில் இருந்த என்னுடைய பற்று காரணமாகவும் குடும்பத்திலேயே வந்து ஒரு சப்போர்ட்டிங் மாரல் சப்போர்ட் பண்ணனால எங்களால் வந்து அதை ஆரம்பிக்க முடியுது.
3: அந்த இயக்கத்தில் இருந்த பற்றும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேருந்து உங்களுக்கு கிடைச்ச ஆதரவும் தான் இந்த மாதிரி ஒரு நிலையான நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஐயா, நேசக்கரங்கள் ஆரம்பித்த காலத்தில் பல நல்ல மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு கிடைச்ச அந்த ஆதரவு எப்படி இருந்தது? குறிப்பாக உங்களை சுற்றி இருந்த நண்பர்களும் நல்ல உள்ளங்களும் நேசக்கரங்களின் பயணத்துக்கு எப்படி துணையாக இருந்தாங்க?
4: இந்த இல்லம் ஆரம்பித்த முன்னாடி வந்து என் நண்பர் பாஸ்கர், பார்த்தசாரதி, நான்லாம் வந்து சென்னையில் வந்து உதவும் கரங்கள் என்ற ஒரு பெரிய நிறுவனம் வந்து தாங்க இன்றைக்கி வெளிநாட்டிலேயே வச்சுருக்கிறாங்க. ஸ்கூல் நடத்துகிறாரு, முதியோர்ல நடத்துகிறாரு, எல்லா விதமான சேவையும் பண்ணுறாருங்க. அவர் தான் மொத இப்போ பார்க்க போனால் எங்களை 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. எடுத்தோடனே அவங்க என்னடா அது இவரை பார்க்க வந்தாருன்னு பார்த்தா நேராக வராருங்க, அவர் டீ கொடுத்தாருங்க, க்ளீனாக சொட்டு போயிட்டாருங்க. அவர் உங்களை முதல குத்தாமல் இருந்தால் போதும், போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. நிலைமை உண்மையை இப்போ எங்களே ஒரு சின்ன குறைகள் என்னென்னா, அந்த குழந்தைகள் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் கூட வந்து என்னென்னா இங்கே தான் நான் படித்தேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன், ஒரு கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறாங்க. இங்கே படித்தா ஏதோ அனாதையத்தில் படித்தேன்னு சொல்லிவிடுவாங்களே, பொண்ணு தர மாட்டாங்க, அது தர மாட்டாங்கன்னு இருக்கிறாங்க. அது கொஞ்சமாக மாற்றிட்டு வர்றாங்க.
3: ஐயா, நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தைக்கு உணவு, கல்வி, தங்குமிடம் கொடுப்பது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு தன்னுடைய அடையாளத்தையே பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னதுலேருந்து நல்லா தெளிவாக புரியுது. நான் இங்கே தான் படித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் கண்ணியமும் கிடைக்கணும் என்பதற்காக தொடர்ந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க ஐயா, ரொம்ப நல்ல விஷயம். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா நேசக்கரங்களின் நிறுவன செயலாளர் பெரியசாமி ஐயா இணைஞ்சு நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, பாட கேட்டு வாங்க மக்களே.
5: இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிளான கம்பெனி உங்களுக்கு இருக்கா?

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம்

0: 7.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரா நேசக்கரங்களின் நிறுவன செயலாளர் பெரியசாமி ஐயா தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட அவரோட வாழ்க்கை பயணத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா, ஒரு காலத்தில் மனிதர்களை நேரில் சந்திச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளோட உறவுகளும் நட்பும் அதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இன்றைய டெக்னாலஜி காலத்தையும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை பாதித்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: இன்றைக்கி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் டெக்னாலஜி வந்துருச்சுங்க, எவ்வளோ போடுறோம் பார்த்தீங்களா, கருத்துக்கள் நடக்க முடியுதா? நான் சொல்லுவேன், நான் முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் என்னை பாதித்தது வந்து நண்பர்கள் தாங்க எனக்கு, ஏன்னா இன்றைக்கி நிறைய இருக்குது. அது இல்லாமல் வந்து சென்டிமெண்ட்டாக சொல்லலாம், நான் மேசராசிங்க, கொஞ்சம் வந்து கோபமாக பேசுவோம், அந்த டோன் வந்து கோபமாக இருக்கும், ஆனால் அன்பு வந்து பயங்கரமாக இருக்குங்க. அது ஆனால் சொல்லுவாங்க சார் வந்து ரொம்ப, நான் தொலைபேசி இலாக்கால் வேலை செஞ்சதுனால இந்த அந்த ஃபோனில் பேசி பேசி பேசி பேசி வந்து, பட் பேசும்போதே பார்த்தீங்கன்னா என்ன சார், ஆனால் வந்து நான் ரொம்ப அன்பாக இருப்பேங்க. அது எனக்கு வந்து நண்பர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, எல்லாமே நண்பர் தான் உயிரெலாம், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. என்னை போல் என்னுடைய கருத்துங்க இருக்கிறாங்க, நண்பர்லாம் இருக்கிறாங்க, பட் ஆனால் எனக்கு வந்து நண்பர்கள் தான் நிறைய துரோகம் விளைவிச்சிட்டாங்க, அதை நான் மறந்துட்டேன். இப்போ மறந்து வந்து டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுதான் என்னுடைய பாதிச்சதுங்க. ஃபேமிலி கூட என்னை பாதிக்கலைங்க.
0: நண்பர்கள் மூலமாக கிடைத்த அனுபவங்களும் மனிதர்களோட பழகிய விதமும் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ஐயா. இது கூடவே டெக்னாலஜியும் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் இன்னொரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, குறிப்பாக செல்ஃபோன். ஐயா, இன்றைய இளைஞர்கள் செல்ஃபோன் பயன்படுத்துகிற விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெக்னாலஜி வளர்ச்சி நல்ல விஷயம்தான், ஆனால் இப்போ இருக்க இளைஞர்களோட வாழ்க்கையில் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு?
1: மெயினாக வந்து செல்ஃபோன் தாங்க. செல்ஃபோன் வந்ததுனால வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் இந்த கொரோனா பில்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோம் ஒர்க் பண்ணுங்க, ஹோம் ஒர்க் பண்ணு சொன்னதுனால செல்ஃபோனை வந்து கடனை உடனே வாங்கிய எல்லாமே ஒரு ஒரு அந்தரங்கம் வந்து, நான்கு சுவருக்குழு இருக்கிற ஒரு அந்தரங்கம் வந்து வெளியில் வந்துருச்சு. இன்றைக்கி மீடியா மீடியா மீடியான்னு அதிலே இளைஞர்கள் தான், இளைஞர்கள் தான் அங்கே வந்து இதுக்கு திருந்தணும், அவங்க தான் வரணும். இப்போ எங்கே போய் பையனே பார்த்தீங்கன்னா சோறு திட்டம் போது அதை பார்க்குறோம், பாத்ரூமில் அங்கே போய் அப்படின்னா செல்ஃபோன் பார்க்குறோம். இது என்ன தான்டா இருக்குது, சம்பாதிக்கிறியா சொல்லு அப்படின்னா, நீ மட்டும் செல்ஃபோன் பார்க்குறியா அப்படிமா? ஏ, செல்ஃபோன் என்னது இல்லை, நேசக்கரங்களை வாங்கி வாங்கி தந்திருக்கிறாங்க. அது மீடியா சமூக நலத்துறை டிசிபி நன்கொடை வேர்ல்டு போகிற அது லிங்க் ஆகிருக்குது, டொனேஷன் அதில் அதில் வருகிறா, அது அதுதான் நான் பார்த்துட்ருக்கிறேன், அப்டேட் பண்ணுவேன், அதுதான் பார்த்துட்டுருக்கேன்னு சொன்னால் கேட்கும். அதனால் வந்து இந்த இளைஞர் திருநன்னா அவங்களா திருநணும் சார், அது சமுதாயத்தை பார்த்து அவங்க திருநாள ஒழிய இந்த இது வந்து வழி நடத்த முடியாது.
0: செல்ஃபோன் ஒரு கருவி தான், அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது தங்களுடைய வாழ்க்கையையும் நேரத்தையும் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே அழுத்தமாக சொல்லியிருக்கீங்கய்யா, ரொம்ப நன்றி இதை சொன்னதுக்கு. உண்மையாகவே ஒரு தலைமுறை பார்த்த உலகமும் இன்னொரு தலைமுறை பார்க்குற உலகமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த இரண்டு தலைமுறைகளுக்கும் நடுவில் இருக்கிற அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நேசக்கரங்களின் நிறுவன செயலாளர் பெரியசாமி ஐயா அவர்கள். இன்னும் அவரோட வாழ்க்கை பயணத்திலும் சமூக சேவையிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ வரப்போகிற பாடல்களுக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. இல்ல, இது வாக்கர் என்னுடன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன
2: இருக்கும்
1: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கருவு இருக்கும்.
2: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சிறப்பு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில துவாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா நேசக்கரங்களின் நிறுவன செயலாளர் என் பெரியசாமி ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஐயா, உங்களோட பள்ளி பருவத்திலிருந்தே நீங்கள் இந்த சேவைகள்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க. சின்ன சின்ன சேவைகள் செஞ்சு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறியிருக்கீங்க. அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கும் ஒரு கடினமான காலம் இருந்திருக்கும். அந்த கடினமான காலங்களை எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க ஐயா?
2: கஷ்டமான காலத்தில் சேவை பண்ணுங்க. நானே எனக்கு கொடுக்குற எங்கள் அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியை சேவ் பண்ணி சேவ் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் டீ வாங்கி கொடுப்பேன். எங்கள் வீட்டில் யார் வந்தாலுங்க அந்த காலத்திலே நாங்கள் வந்து ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, அப்போ வந்து ஓவல் டின்னு ஒரு பிராண்டுங்க, அது ஓவல் டின்னு, அதை நாங்கள் கொடுப்போங்க எங்கள் வீட்டில் வந்து. அந்த மாதிரி யார் வந்தாலும் நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, இப்போ இருக்கிற செயலாளர் கூட அம்மாவை பார்த்தாகணும், அவங்க கையில் டீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். பல சிரமங்களில் வந்து நான் வந்து என்னுடைய பாக்கெட் மணியை சேவ் பண்ணி, இடையில் எதுவும் சின்ன சின்ன வேலைக்கெலாம் போனாங்க. நான் பந்து செய்கிறதுக்கெலாம் வேலைக்கு போனேங்க, பந்து செய்கிறதுக்கு போனாங்க. எலக்ட்ரிக் கடையில் போயிட்டு அந்த எலக்ட்ரிக்கில் வந்து ஒரு பிச்சு மண்ணு சொல்லுவோம், அதை ஊற்றுற வேலை வந்து படிப்படியாக வந்து தான் நான் வந்து தொலைபேசி இலாக்கால் வந்து ஜேஇக்கு கீழே வரைக்கும் நான் மேல்நிலைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து அது அப்படியே வந்துடுறேன். இந்த மாதிரி சிரமமான பணியில் நான் பெரிய எல்லாம் வந்தாச்சுங்க. அது இந்த மாதிரி நிறுவனம் நடத்துறது பெரிய, அது ஒரு இறைவன் கொடுத்தது. உங்கள் மாதிரி நல்ல உள்ளங்கள் அரசு அலுவலருடையது தான், அது ஒரு கிரேஸ் தான். எனக்கு
1: வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்கவே இல்லைங்க ஐயா. அந்த சின்ன சின்ன உதவி தான் காலப்போக்கில் இன்றைக்கி ஒரு பெரிய சேவையாக வளர்ந்துருக்கு. குறிப்பாக குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு சேவை இன்று பல குழந்தைகளோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. ஐயா, குழந்தைகள் காப்பகமாக ஆரம்பித்த அந்த ஒரு பயணம் எப்படி வளர்ந்தது? ஆரம்ப காலங்களில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன?
2: முதல்ல ஆரம்பித்தது வந்து குழந்தைகள் காப்பகம் தாங்க ஆரம்பித்தோம். அது இப்போ பெரிய சவாலாக இருக்குதுங்க. இப்போ முதியோர் இல்லம் கூட வந்து கொஞ்சம் நடத்திடலாம், எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக தாங்க இருந்ததுங்க. அது வந்து 1993 வந்து அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணி 94 வந்து 4 குழந்தைகளை வச்சு ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 750-1000 குழந்தைகள் வந்து எங்கள்கிட்ட வந்து போயிருக்கிறாங்க. எல்லாமே வந்து நல்ல நிலைமைகளில் இன்ஜினியர்ஸ் ஆகிருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து மருத்துவத்தில் ஹோமியோபதி டாக்டர் ஆகியிருக்கிறாங்க, பாலிடெக்னிக்கில் போயிருக்கிறாங்க. எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு வந்து +2 வந்து 18 குழந்தைகள் வந்து படித்து ட்ரைபல் இருக்காருன்னு வந்த ட்ரைபல் குழந்தைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நர்சிங்கில் சேர்த்திருக்கிறோம். 2 வந்து இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ சீட்டுங்க. அந்த நல்ல அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய தவளாளர்கள் வந்து நல்ல மனம் படைத்தவர்களுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ சீட்டு கொடுத்துருக்குறாங்க.
1: 4 குழந்தைகளோடு ஆரம்பித்த ஒரு முயற்சி இன்று 100,000+ குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் முக்கியமாக அதில் பல இன்ஜினியர், டாக்டர், நர்ஸ் என்று தங்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறப்ப ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்படும் சரியான ஆதரவு எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இதிலிருந்து புரியுது ஐயா. ஐயா, உங்களுடைய இந்த ஒரு வாழ்க்கை பயணத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி மக்களே, இப்போ உங்களுக்காக பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் பாடலை கேட்டு வாங்க. மீண்டும் இந்த ஒரு சிறப்பான சேலத்திருமுகங்கள் நிகழ்ச்சியில் நினைஞ்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இன்னைக்கு முதியோர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினரா நேசக்கரங்களின் நிறுவன செயலாளர் பெரியசாமி ஐயா தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் அவர் குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் இப்படி பல தலைமுறைகளோடு பயணித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காரு. இப்போது இன்றைய தலைமுறை பற்றியும், பெற்றோர்களை எப்படி பார்த்துக்கணும், வாழ்க்கையில் எதை மதிக்கணும், எதை விட்டு கொடுக்க கற்றுக்கணும் என்பதை அவரோட அனுபவங்கள்லிருந்து நம்மகிட்ட சொல்ல போகிறாரு. ஐயா, இன்றைய இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான விஷயம்னா என்ன?
5: கண்டிப்பாக மாறுபடுதுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து கடுக்காம போட்டுக்கிறான், பேண்ட்டை கிழிஞ்சு போட்டுருக்கிறான், அப்போ எப்படி ஐடி ஃபீல்டில் போவாங்க அப்படி. எங்களுக்கு ஒரு இன்ட்ரிக்கு ஒருத்தர் ஒரு வார்டன் வந்தாருங்க, இடத்துல கேட்டேன்ப்பா நீ வார்டன் இங்கே வர, நீ அந்த பையனை வந்து டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறான், இவன் வந்து காதில் கடுக்காம போட்டுருக்குறேன், உன் தலையை பாரு அப்படிங்கிறான், அப்புறம் தாடி வச்சிருக்கிறேன், எப்படி அந்த பையன் இருப்பான், அப்புறம் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பேண்ட் அப்படின்ட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. அது மாதிரி இந்த காலத்து இடைகள்லாம் கஷ்டங்க. பழைய பழசுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு. இப்போ எங்கள் அம்மாவுக்கே வந்து கிட்டத்தட்ட 88-90 வயசுங்க. நான் வந்து அங்கே எங்களுடைய தங்கச்சி வீட்டில் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க போனேன்னா பிரச்சனை சொல்லிகிட்டே இருப்பான், அவன் அவங்களால தாக்க முடியல. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, பெட்ரிட்டன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் போனோம்னா அவங்களுக்கு மகிழ்ச்சிங்க. அவங்க எவ்வளோதான் வசதியானாலும் அந்த அம்மாவுக்கு பார்த்துக்கோன்னா மகன் வந்து ஒரு 100 ரூபா கொடுத்தேன்னு வைங்களேன், அந்த மகிழ்ச்சி மாதிரி எதுவுமே. அது மாதிரி எங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, இங்கே தொல்லை தாங்க முடியல, நீ முதியோரை தான் நடத்துகிற, என்னை சேர்த்து அப்படிம்பாங்க. போய் ஏமா நானே நடத்திட்டு உன்னை சேர்த்துல என்ன மாதிரி அவனு சொல்ல மாட்டாங்க. அப்போ அதனால இந்த காலத்து இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம் சார். மோட்டிவேட் பண்ணலாம், அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணுங்க, சகோதரத்தை வளர்த்துணும். இன்றைக்கி வரப்பு சண்டை, அந்த சண்டை இது இருக்குதுங்க. அது இல்லாமல் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது வந்து எதையும் நம்ம தூக்கிட்டு போகிறதுங்கிறது என் கண் கூட பார்த்தேங்க. என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சிங்க இறக்கும் போது, ஏழ்மை குடும்பம் இறக்கும் போது அவங்கள நீங்கள் தான் அங்கே வந்து அடக்கம் பண்ணணும்னு சொன்னதுனால அந்த முழு செலவு கூட நானே பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடுகாட்டில் கூட வந்து அந்த சாம்பலை வந்து மாற்றி கொடுக்குறாங்க அந்த இடத்துல. அதுக்கு ஒரு 100 ரூபா வாங்குறான். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, அந்த சாம்பல் கூட நம்மளது இல்லை அப்படிங்கும் போதில் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை வந்து இந்த இன்றைய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேணுங்கிறது தான் என்னுடைய இது.
4: ஐயா, நீங்கள் சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த நமக்கு நினைவுபடுத்துது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதித்தாலும், எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்மை வளர்த்தவர்களை மறக்கவே கூடாது. வயதான பெற்றோருக்கு சில நேரங்களில் நம்முடைய பணத்தை விட நம்முடைய நேரமும் அன்பும் ஒரு சில வார்த்தைகளும் தான் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி வாழ்க்கையின் முடிவில் நம்முடன் எதுவுமே வரப்போவதில்லை. அதனால் இருக்கும்போதே அன்பை பகிர்ந்து முடிந்தவரை மற்றவங்களுக்கு உதவி செய்து மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்பதை நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க ஐயா. இன்று அக்டோபர் 1 முதியோர் தினம். இந்த ஒரு நாளில் மட்டும் நம்முடைய பெற்றோர்களை நினைவு கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கொஞ்சம் நேரம் செலவிட்டு அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மதிப்போம். 68 ஆண்டுகளின் அனுபவங்களிலிருந்து இன்றைய தலைமுறைக்கு பல வாழ்க்கை பாடங்களை பகிர்ந்து கொண்ட நேசக்கரங்களின் நிறுவன செயலாளர் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு சோனா எஃப்எம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
5: நன்றி, வணக்கங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை உங்களோட சேர்ந்து தொகுத்து வழங்க போறது நான், உங்க தருண் தான். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில கண்டிப்பா ஒரு தலைப்பு இருக்குமே தருண். என்ன தலைப்பு அப்படின்னா, இன்னைக்கு டெங்கு பாதிப்பை குறைக்கிறது முன்னெச்சரிக்கையா இல்ல உடனடி நடவடிக்கையா அப்படின்றது தான் தலைப்பு. இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-70-107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். உடனே ஃபோன் எடுங்க. 9787-70-107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, முதல்ல டெங்கு எப்படி பரவுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மழை பெய்யுது நிற்கிது, மழை பெய்யுது நிற்கிது, மழை பெய்யுது நிற்கிது. இந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வகையான தேங்கக்கூடிய, அதாவது தண்ணீர் தேங்கக்கூடிய விஷயங்கள்னால தான் கொசு வந்துட்டு உற்பத்தி ஆகுது. டெங்கு அப்படின்றது ஒரு வைரஸ் தொற்றுங்க. இதை பரப்புறது ஏடிஸ் வகை கொசுக்கள், குறிப்பாக ஏடிஸ் அகைப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொசுவோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது நம்ம நினைக்கிற மாதிரி இரவு நேரத்தில் மட்டும் கடிக்கிற கொசு கிடையாது, பகல் நேரத்திலையும் கடிக்கக்கூடிய கொசு. குறிப்பாக அதிகாலையில் மற்றும் மாலை நேரங்களில் இதோட செயல்பாடு அதிகமாக இருக்கும். அதனால தான் பகலில் கொசு கடிக்காதுன்னு நினைக்காம பகல் நேரத்திலையும் கொசுக்கடியிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், டெங்கு கொசு உருவாக பெரிய குளம், ஆறு, ஏரி அப்படின்னு சொல்லிட்டு பெருசான நீர்நிலைகள்லாம் வந்துட்டு தேவையில்லை. நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தேங்கி நிற்கக்கூடிய சின்ன அளவு தண்ணி கூட கொசு பெருக்கக்கூடிய இடமாக மாறலாங்க. பயன்படுத்தாத டயர், தேங்காய் சிரட்டை, பூந்தொட்டி, திறந்த நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாத்திரம், பாட்டில், இப்படி தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் அது நமக்கே தெரியாமல் கொசு உற்பத்தியாகும் இடமாக மாறிடும். அதனால டெங்குவை எதிர்கொள்றதுல முதல் பாதுகாப்பு என்ன? நம்ம வீட்டை சுற்றி கொசு உருவாகாமல் தடுக்கிறது தாங்க. வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி சேமித்து வைக்கக்கூடிய பாத்திரங்களை காலி செஞ்சு சுத்தம் செய்யுங்க. தேவையில்லாத பொருட்களோட தண்ணீர் தேங்க விடாதீங்க. வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, நம்ம தெருவும் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா ஒரு வீட்டில் உருவாகக்கூடிய கொசு அடுத்த வீட்டுக்கு போகலாம். அதனால டெங்கு தடுப்பு அப்படின்றது தனி ஒருத்தரோட பொறுப்பு மட்டும் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு வீட்டோடைய பொறுப்பும், ஒவ்வொரு தெருவனுடைய பொறுப்பும், ஒட்டுமொத்த சமூகத்தோடைய பொறுப்பும். இதில் முதல் பதில் என்ன அப்படின்னா, டெங்குவை குறைக்க முதல்ல கொசுவை குறைக்கணும். நேர்களை, இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, டெங்கு பாதிப்பை குறைக்கிறது முன்னெச்சரிக்கையா இல்லை உடனடி நடவடிக்கையா அப்படின்றது தான். இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-70-107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய காலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நேர்களே, பாடல் வந்தாச்சு. பாடலை தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலுக்காக வெயிட் பண்ணுறக்கேன். சீக்கிரம் கால் பண்ணுங்கள்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி. நான் மாவட்ட சமூக நல அலுவலராக சேலம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இப்போது நாங்கள் என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னா, முதியோர் இல்லங்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு இல்லங்கள், சேவை இல்லங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பகல் நேரத்தை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து முதியோர்களுக்கு சொத்து டிஸ்பியூட்ஸ் ஏதாவது அவங்க மகன் மகள் கூட்ட வந்ததுன்னா நாங்கள் அதை வந்து கிரிவியன்ஸ் அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்புச்சோலைங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம், அதாவது பகல் நேர பராமரிப்பு இல்லம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முதியோர்கள் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்களுடைய அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற முதியோர்கள் வந்து ஒரே இடத்துல கூடி அவங்க பகல் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம இந்த அன்புச்சோலை ரன் ஆகிட்டுருக்கு. இதில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, காலையில் 8:00 to 9:00 வந்துடுவாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அவங்க படிக்கிறதுக்காக வந்து நூலகம், பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது. உள் விளையாட்டுகள், தாயம், பரமபதம், செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி அவங்க வந்து உள்ளே விளையாடுறதுக்காக பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிவி தொலைக்காட்சியை அவங்க பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா தொலைக்காட்சி சேவைகளும் இருக்குது. அவங்களுக்கு வந்து காலையில் சிற்றுண்டி மற்றும் மதியம் வந்து மதிய உணவு கொடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் வந்து அவங்க போகும்போது ஸ்நாக்ஸ் தான் தே கேன் கோ ஆஃப்டர் 5:00. அன்புச்சோலைக்கு ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 50 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளுக்கு அன்புச்சோலை 2 இடத்துல நம்மளுக்கு சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து பிரபஞ்சங்கிற ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, அது எங்கே இருக்குன்னா சூரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து போதி மரம், அது எங்கே இருக்குன்னா லா காலேஜ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இருக்குது. அது என்னென்னா வந்து முதலமைச்சரின் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு சட்ட உதவி, முதியோர் இல்லம் மற்றும் எல்டர்லி ஹெல்ப்லைன், அந்த சேவைகள்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 1-4-5-6-7 என்ற முதியோர்களுக்கான சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 23 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் 2 முதியோர் இல்லங்கள் வந்து மத்திய அரசின் பங்களிப்போடு செயல்பட்டுருக்கு. 9 முதியோர் இல்லங்கள் வந்து கட்டணம் ஏதும் இல்லாத இலவச முதியோர்கள் இல்லமாக செயல்பட்டுருக்கு. மீதி இருக்கிற 12 முதியோர்கள் இல்லம் வந்து அவங்க வந்து பே பண்ணி அவங்க தங்கிக்கலாம். அரசு சேவை முதியோர் இல்லங்கள்லாம் வந்து அதோட முழு செலவையும் வந்து அரசையே ஏற்று அந்த சேவை இல்லங்களை நடத்திட்டு வராங்க. இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 மூலயமா மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு, வாழ்க்கை மற்றும் சொத்து பாதுகாப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதியோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்கள பாதுகாக்கலை இல்லை பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எங்களை நாடி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஆடியோ ஆஃபீஸ் என்கொயரிக்கு அனுப்புவோம். அங்கேருந்து நம்ம இங்கே ஓகே இல்லை சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னாங்கன்னா இட் வில் பி க்ளோசிங். அந்த கன்சலேஷன் ஒர்க் வந்து நாங்கள் இங்கே DSW பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுற கன்சலேஷனில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆடியோ கொடுத்த தீர்ப்பிலையும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தே கேன் கோ ஃபார் கலெக்டர் அப்பீல். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது, அது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்கள் பார்வையில் ஒரு சீனியர் சிட்டிசன் என்னென்ன முக்கியமான 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவதாக தங்களுக்கு தகுதியான அரசு திட்டங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக ஏதேனும் பிரச்சனை, புறக்கணிப்பு அல்லது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் அமைதியாக இருக்காமல் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்தை உடனே நாடணும். இல்லைன்னா சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 1-4-5-6-7 தொடர்பு கொண்டு முதியோர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைக்கலாம். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் அனுபவம், அறிவு மற்றும் அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும் நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர் இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: அப்பா சாமி கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
4: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
3: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
4: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
3: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
5: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
7: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் தருண் தான். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, டெங்கு பாதிப்பை குறைக்கிறது முன்னெச்சரிக்கையா இல்லை உடனடி நடவடிக்கையா அப்படின்றது தாங்க. இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நம்மளோட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, உங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம். குறுநிகழ்ச்சியிலிருந்து கஸ்தூரிபா சேர்ந்தேன்.
7: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: சூப்பரா இருக்கேண்ணா. சொல்லுங்க அண்ணா.
8: நம்ம ஊர்ல நல்லா மழை பெய்ஞ்சிருக்குண்ணா?
7: இப்ப மழை இல்லைங்கண்ணா, மோடமா இருக்கு.
8: டெங்கு காய்ச்சல ஒழிக்கிறது அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பா வேணுங்க. எப்படி அப்படின்னா வந்து மற்ற ஓசுக்கள்லாம் காக்கடியில கூட முட்டை விட்டுப்பாங்க, ஆனா இது வந்து நல்ல சுத்தமான நீர்ல முட்டை இடுங்கலாம. நூற்று கணக்கான முட்டை இடுங்க சொல்றாங்க. ஒரு கொசுவு எக்கசக்கமா முட்டை இட்டு கொசுவை பூச்சிடு, அதனால அது வந்து அதை ஒழிக்கிறது அப்படின்னா நம்ம தண்ணீரை சுத்தமா மூடி வைக்கணுங்க. நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற பக்கம் எல்லாம் எங்க தண்ணி நின்னாலும் அதுலதான் வந்து இறைக்க முடியாத இடத்துல ஏதாவது இந்த மருந்துகளை கூட போட்டு அந்த கொசுக்களை அதுல முட்டை இட்டுலாம் பண்ணலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் முக்கியம் வரவங்க. உடனடி நடவடிக்கை அப்படின்னா அது காய்ச்சல் வந்த பிறகு
7: என்ன செய்யணும் அதை யோசிக்கிறீங்களா? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குங்க, வரும் முன் காப்பது நல்லது அப்படின்னு. டெங்கு விஷயத்துல இந்த வார்த்தை ரொம்ப பொருத்தமானதே. அதே மாதிரி திருப்பூர் கஸ்தூரி அண்ணாவும் ரொம்ப பொருத்தமா வந்துட்டு சில விஷயங்களை சொன்னாரு. ரொம்ப நன்றி அண்ணா. டெங்கு விஷயத்தில் வந்துட்டு முதல்ல வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். ஒரு வாரம் முழுக்க பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு டப்பாவில் தண்ணி தேங்கிறது அப்படின்றது அப்படி வச்சுக்கலாம், அதை கொஞ்சம் தண்ணி தானே அப்படின்னு சொல்லி விட்டுடுவோமா, அதுவே கொசு பெருகுவதற்கு பெரிய இடமாக மாறிடலாம். அதனால் வீட்டை சுற்றி ஒரு 10 நிமிஷம் மஸ்கிட்டோ செக், அதாவது கொசுலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். காலையில் அப்படி இல்லைனா சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு பூந்தொட்டி, பக்கெட்டு, டயரு, தண்ணீர் தொட்டி, குப்பை பொருட்கள், எங்கேயாவது தண்ணி தேங்கியிருந்தால் அங்கேருந்து அந்த தண்ணியை வந்துட்டு கீழே ஊற்றி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அதில் கொசு வந்துட்டு முட்டையிட்டு இருக்கலாம், கொசு அதில் உற்பத்தி ஆகியிருக்கலாம். தண்ணீர் சேமிக்கக்கூடிய பாத்திரங்கள் இருந்தால் அதையும் மூடி வைங்க. அது மட்டும் இல்லாமல் கொசுக்கடி தடுப்பு நடவடிக்கைகளும் ரொம்ப முக்கியம். முழுக்கை சட்டை, முழுக்காலாடை அணியிறது, கொசு விரட்டி பயன்படுத்துறது, ஜன்னல் கதவுகளில் ஸ்க்ரீன் பயன்படுத்துறது, பகலில் தூங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மஸ்கிட்டோ நெட் பயன்படுத்துறது, இப்படி நம்மளை கொசுக்கடியிலிருந்து பாதுகாத்துக்கலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது, நம்ம வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு அடுத்த வீட்டில் தண்ணி தேங்கி இருந்தால் பிரச்சனை தீராது. அதனால் நம்ம தெருவில் என் வீடு மட்டும்தான் இல்லாமல் நம்ம பகுதியினு யோசிக்கணும். ஒரு தெருவில் 20 வீடுகள் இருந்தால் 20 வீடுகளும் சேர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை சுற்றுப்புறத்தை செக் பண்ணால் டெங்கு கொசு பெருகக்கூடிய இடங்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியும். அதனால் மக்களே, டெங்கு வந்த பிறகு பயன்படுத்துறதுக்கு பதிலாக டெங்கு வரத்துக்கான வாய்ப்பையே குறைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, டெங்கு பாதிப்பை குறைக்கிறது முன்னெச்சரிக்கை இல்லை உடனடி நடவடிக்கை அப்படின்றதான். இந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களை, இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, டெங்கு பாதிப்பை குறைக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இல்லை உடனடி சிகிச்சையா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். என்ன நேரில் யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஃபோனை கையில் எடுத்தாச்சு இல்லை, உடனே ஃபோன் பண்ணுங்கள், என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ ஒரு நேர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: தருண் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன், திருப்பூர் மாவட்டம் மூணூர் ஆதவங்க.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம் தருண், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்,
1: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க அண்ணா.
2: டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த நீங்க கேட்டதை அப்படித்தான் சொல்ல முடியும். அதாவது உடனடி சேவையுடன் கூடிய அவசர சிகிச்சை ரெண்டுமே வேணும்.
1: முன்னெச்சரிக்கை வேணுமா? முன்னெச்சரிக்கை தேவையா இல்ல உடனடி சிகிச்சை தேவையா
2: அப்படின்றதுதான். முன்னெச்சரிக்கை தேவைங்க, உடனடி சிகிச்சை ரெண்டுமே வேணுமே.
1: கண்டிப்பா
2: முன்னெச்சரிக்கை, டெங்கு காய்ச்சல் பரவாம இருக்கு, கொசு தேங்காம பாக்க இருக்கிறது முன்னெச்சரிக்கை எடுத்து அதுக்குண்டான மருந்துகள் தெளிக்கணும். அப்புறம் இன்னொன்னு, அது வந்துச்சுன்னா உடனே அவசர சிகிச்சை பண்ணணுமே, பண்ண அவசர சிகிச்சைக்கு உடனே அரசாங்க இதுகள்ல போகணும். உடனே இது வேணா அதை கட்டுப்படுத்த முடியும், இல்லைன்னா ஏமா இதாயிரும். கொரோனா காலகட்டத்துல சிரமப்பட்டாங்களா?
1: ஆமாண்ணா ஆமாண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: ஓகே நன்றிங்க, சொல்லுங்க.
1: ஆனா ரொம்ப அருமையா வந்துட்டு பகிர்ந்துகிட்டாரு இன்னொரு நேயர், அதை தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ, நான் முருகன், அம்மா பத்தியில இருந்து முருகன் பேசுறேன் சார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு ஒரு சிறப்பான தினம், சீனியர் சிட்டிசன் அப்படின்னா முதியோர்களை நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ற தினம். அதே மாதிரி அவங்கள வந்து நம்ம எங்க இருந்தாலும் ஒரு ஒரு பேச்சு, என்ன பாத்தி, என்ன சாப்பிடுறீங்களா, ஏதாவது ஒரு வழியில யாராவது பாத்தீங்கன்னா கூட ஒரு முதியவரை பாத்தீங்க, சாப்பிட்டீங்களா, டாட்டா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ஒரு நல்லது. சரி, இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு வரேன் சார். டெங்கு காய்ச்சல் வரதுக்கு முன்னாடி நம்மள காத்துக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். வந்த பின்னாடி அதை வளர விட்டு நம்ம அது சிகிச்சை எடுக்கிறதுக்கு முன்ன நம்ம குடி தண்ணி வந்து நல்லா தண்ணி குடிச்சு தண்ணி சூடு பண்ணி அதை ஆற வச்சு ஒரு பாட்டில்ல கொசல்லாம் அதுல முக்காத நம்ம தண்ணி சுத்தமா குடிச்சமாவே பெரும்பாலும் இந்த டெங்கு டெங்கு காய்ச்சல் சொல்றீங்கல்ல அது, அப்புறம் மலேரியா ஜுரம் இந்த மாதிரிலாம் தவிர்க்கலாம்.
1: ஹலோ.
3: சரிங்க சார், வணக்கம்,
1: ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. முருகன் அண்ணா என்ன சொன்னாரு அப்படின்னா, வருமுன் காப்பது நன்மை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி மூலனூர் ஆதவன் அண்ணா என்ன சொன்னாரு அப்படின்னா, வரத்துக்கு முன்னாடியும் காக்கணும், மேபி வந்துருச்சுனாலும் உடனடியாக சிகிச்சை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நேர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒருத்தருக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, உடம்பு வலி, தலைவலி, கண்களுக்கு பின்னாடி வலி, குமட்டல், வாந்தி, சில நேரங்களில் ஸ்கின் ரேஷ், இப்படி அறிகுறிகள் வந்தால் சாதாரண காய்ச்சல் தான், ரெண்டு நாளில் சரியாயிடும்னு நம்மளே முடிவு பண்ணலாமா? கூடாது, நம்ம முடிவு பண்ணக்கூடாது. டெங்குவோட ஆரம்ப அறிகுறிகள் மற்ற காய்ச்சலோட ஒரே மாதிரி இருக்கும். அதனால அறிகுறிகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறது ரொம்ப முக்கியம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டெங்குக்கு தற்போது குறிப்பிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைங்க, ஸ்பெசிஃபிக் ஆன்டிவைரல் மெடிசன் கிடையாது. அதனால மருத்துவர்கள் பொதுவாக அறிகுறிகளுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் கொடுப்பாங்க. போதுமான ஓய்வு, திரவச்சத்து, மருத்துவர் பரிந்துரைக்கு காய்ச்சல் மற்றும் வலி நிவாரண மருந்துகள், இது முக்கியமாக சப்போர்ட்டிவ் கேராக இருக்கும். காய்ச்சல் வந்த உடனே நம்ம மெடிக்கலுக்கு போய் ஏதாவது பெயின் கில்லர் வாங்கி சாப்பிடக்கூடாது. குறிப்பாக ஆஸ்பிரின் அப்படின்ற சில பெயின்

உள்ள டேப்லெட்லாம் வந்துட்டு ப்ளீடிங் ரிஸ்க்கை வந்துட்டு அதிகரிக்கும். அதனால நம்மளாக வந்துட்டு போயிட்டு மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது இருக்கக்கூடாது. மருத்துவர்கிட்ட சொல்லி மருத்துவர் சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மாத்திரையை வந்துட்டு எடுத்துக்கணும். நேர்களே, நேரில் இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு பாதிப்பை குறைக்கிறது முன்னெச்சரிக்கையா இல்லை உடனடி சிகிச்சையா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787070178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இப்போ உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: நான் ரமேஷ், ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
5: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிடறேன்னா பாத்துக்கவே.
4: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
5: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
4: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
5: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
4: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
6: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல். டெங்கு பாதிப்பை குறைக்கிறது முன்னெச்சரிக்கையா இல்ல உடனடி நடவடிக்கையா அப்படின்றது தாங்க, உடனடி சிகிச்சையா அப்படின்றது தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787070178 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இப்போ ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட முதல்ல நம்ம பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. என்ன என்ன எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சாமி, நல்லா
0: இருக்கோம்.
1: டெங்கு காய்ச்சல் தெரியறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து உடம்பு ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருக்கு, இல்ல ஒரு டல்லா இருக்கு, இல்ல நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி நமக்கு ஒரு அன்னீசியா இருக்குது. இந்த மாதிரி தெரிஞ்சாவே நாம வந்து உடனே காய்ச்சல் நினைக்க கூடாது. அப்ப என்ன பண்ணோம்னா, வீட்டுலயே கூட நீங்க சுடுதண்ணி குடிச்சிருக்கணும், இந்த இஞ்சி டீ போட்டு கூட காய்ச்சி சாப்பிடலாம். அப்புறம் இது சீரக மிளகு பூண்டு ரசம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். மிளகு சீரக ரசம் அத்தனை உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி செஞ்சுட்டும் நம்ம கண்ணீசியா இருக்குதுன்னு தெரிஞ்சாவே உடனே டாக்டர்கிட்ட போகணும். இத்தனை வேலை முடிச்சுட்டு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு ஃபீவரிஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. எடுத்த உடனே டெங்கு சொல்ல மாட்டாங்க. டெங்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகும் போதுதான் டெங்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க வந்து சில மாத்திரைகள் தருவாங்க காய்ச்சல் வர்றதுக்கு குறைக்கிறதுக்கான வந்து. அந்த குறையாம இருக்கும் போதுதான் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போதுதான் டெங்குன்னுங்கிறத சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா
1: டெங்குக்கு அப்புறம் நம்ம தனிமையில இருக்க வைப்பாங்க.
0: காய்ச்சல் பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு அப்படி இருக்க வைப்பாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம சொல்ல வர்றது வந்து முன்னெச்சரிக்கை வேணும்
1: அப்படின்ட்டு. இத்தனையுமே டாக்டர் நம்ம பார்க்கும்போது உடனடியா மருத்துவம் எடுத்துக்கணும், இல்லாட்டினா விபரீதமா ஆயிரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி பாட்டி.
1: நன்றிமா, நன்றிப்பா.
0: ரொம்ப அருமையாக வந்துட்டு பாட்டி வந்து சொன்னாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெங்கு பாதிப்பை குறைக்கிறது முன்னெச்சரிக்கையா, அதாவது குறைக்கிறது வந்து முன்னெச்சரிக்கையா இல்லை உடனடி நடவடிக்கையா, அதாவது உடனடி சிகிச்சையா அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பு. இந்த தலைப்புக்கு நீங்கள் என்னோட பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787070178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இப்போ இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்கண்ணா.
2: என்ன பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமா தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உடனடி சிகிச்சை அப்படிங்கறது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா முன்னெச்சரிக்கையாக டெங்கு வரக்கூடாது. நம்ம வந்து வீட்டை சுத்தி வந்து கொசு வேலிகளை அமைக்கணும். நம்ம வீட்டை சுத்தி கொசுக்கள் இருந்ததுன்னா அந்த தகுந்த கார்பரேஷன் நபர்கள் கிட்ட சொல்லி கொசு மருந்து அடிக்கணும். அதே மாதிரி நம்ம உடல்ல கொசுக்கடியிலிருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு நிலவேம்பு கஷாயம் இது மாதிரி உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறத மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம இந்த டெங்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே வரத்துக்கு ஒரு முக்கிய காரணம் கொசுக்களினுடைய உற்பத்தி அப்படிங்கறது அதிகரிக்கிறது தான். சோ நம்ம வீடு சுத்தி உள்ள பகுதிகளில் பாத்தீங்கன்னா கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆக்கிறதுக்கு காரணமே அந்த ஓட்ட உடைசல் அது மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிறது, பழைய டியூப் டயர் இதெல்லாம் வைக்கிறது. சோ மழை காலத்துலதான் அதிகமா டெங்கு இது மாதிரி கொசுக்கள் தொடர்பான விஷயங்கள்ல வரும். இப்ப மழைக்காலம் வரப்போகுதா, அதற்கு முன் எச்சரிக்கை நடவடிக்கையாகவே கொசுக்களினுடைய உற்பத்தியை ஸ்டாப் பண்ற மாதிரியும் இதர உணவு பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. எனவே வருமுன் காப்பது அப்படிங்கிறது தான் எந்த விதமான பாதிப்பு இல்லாம டென்ஷன் இல்லாம நம்ம நோய் கிருமி தொற்றுகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறையாகவும் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்.
0: ஓகே, நான் ரொம்ப நன்றி அண்ணா. தொடர்ந்து பேசலாம்.
3: காதல் கல்யாணம் உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா? இல்லை இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
3: என்றும் நலமுடன்
4: என்றும் நலமுடன்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
5: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தான். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, டெங்கு பாதிப்பை குறைக்கிறது முன்னெச்சரிக்கையா இல்ல உடனடி சிகிச்சையா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமா பகிர்ந்துக்கலாங்க. சிறு நேர்களே, நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெங்கு பாதிப்பை குறைக்கிறது முன்னெச்சரிக்கையா உடனடி நடவடிக்கையா அப்படின்னா ரெண்டுமே தாங்க. முன்னெச்சரிக்கை இல்லாம டெங்குவை கட்டுப்படுத்த முடியாது. உடனடி மருத்துவ கவனம் இல்லாம சிவியர் டெங்குவோட ஆபத்தை குறைக்க முடியாது. அதனால முதல் பாதுகாப்பு கொசு பெருகாம தடுக்கிறது, தண்ணி தேங்காம பாத்துக்கிறது, தண்ணி சேமிக்கக்கூடிய பாத்திரங்களை மூடி வைக்கிறது, வாரத்துக்கு ஒரு முறை அதை காலி செஞ்சு சுத்தம் செய்யறது, தேவையில்லாத டயர் பாட்டில் டப்பா போன்றவற்றில் தண்ணி தேங்க விடாதீங்க. பகல் நேரத்திலையும் கொசுக்கடியிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. அடுத்தது காய்ச்சலை அலட்சியம் செய்யாதீங்க. அதிக காய்ச்சல், உடல் வலி, தலைவலி, கண்களுக்கு பின்னால வலி, குமட்டல், வாந்தி, ராஷ் அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வேணுங்க. மருத்துவர் சொல்லாமல் மருந்துகளை எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி டெங்கு சந்தேகம் இருந்தால் சில மருந்துகள் வந்துட்டு தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். மருத்துவரோட ஆலோசனையை பின்பற்றி நடக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன்.

முக்கியமா வார்னிங் சைன் வந்தா உடனடியா மருத்துவமனைக்கு போயே ஆகணும். அது என்னென்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க? கடுமையான வயிற்று வலி, தொடர்ந்து வாந்தி, பிளீடிங், மூச்சு திணறல் அல்லது வேகமான சுவாசம், அதிக சோர்வு, கை கால்கள் குளிர்றது, சிறுநீர் குறைகிறது, இது எல்லாமே சாதாரண அறிகுறிகள் இல்லைங்க. நேர்களே, ஒரு வீட்டில் டெங்கு வந்தா அந்த குடும்பம் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்துக்குமே பெரிய ஆபத்தா இருக்கு. அதனால என் வீடு, என் தெரு, என் ஊர் அப்படின்னு டெங்கு இல்லாத இடமா இருக்கணுங்க அப்படின்ற எண்ணம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே வரணும். இன்னைக்கு நம்ம எட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சி இந்த தலைப்பு ரொம்ப வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பாக இருந்தாலுமே இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு முன்னெச்சரிக்கையான தலைப்பும் கூட. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மழை பெய்யக்கூடிய காலங்களில் டெங்குவோட பெருக்கம் வந்துட்டு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் கொடுக்காம, அந்த வாய்ப்புகளை அதுக்கு கொடுக்காம நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தாங்க இந்த தலைப்பு இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம். நேர்களே, நம்ம இப்போது விடைபெற வேண்டிய நேரமுமே வந்தாச்சு. இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 ஆரோக்கியமான நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. தினமுமே ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி முதல் விஷயமாக டெங்கு அப்படின்ற அந்த காய்ச்சல் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மழை அதிகமாக வர்றதுனால கொசுக்கள் மூலிமா வந்து டெங்கு பரவிட்டுருக்கு. ஸோ சில அறிகுறிகளை நம்ம வந்து தவிர்க்கவே கூடாது, உடனடியாக மருத்துவர்கிட்ட வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது என்ன அறிகுறிகள் அப்படின்னா, அதாவது குழந்தைகள் முதியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப கடுமையான காய்ச்சல் தலைவலி இருக்கும்போது பாராசிட்டமால் மாத்திரை வந்து கொடுத்தும் அந்த காய்ச்சல் வந்து குறையல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரத்த அழுத்தம் பிபி வந்து ரொம்ப குறையும். ஸோ பிபி இருந்தாலோ இல்லை அந்த காய்ச்சல் வந்து குறையல அப்படின்னாலோ உடனடியாக வந்து மருத்துவரை சந்தித்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடனடியாக நம்ம கவனிக்க வேண்டிய சிம்டம்ஸ் அப்படின்னா, டெங்கு வந்துருச்சு அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீரிழப்போட அறிகுறிகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி சாப்பிட முடியாமல் போகிறது, அதே மாதிரி தண்ணி கூட குடிக்க முடியாமல் போகிறது, ஸோ இது வந்து ஒரு சிம்டம்ஸ். அதே மாதிரி வாய் அதுக்கப்புறம் உதடுகள் வந்து ரொம்ப வறண்டு போனது அப்படின்னாலும் அதுவும் ஒரு சிம்டம்ஸ். அதே மாதிரி கண்கள் வந்து ரொம்ப குழி விழுந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா உடலில் நீரிழப்பு ஏற்படுறதோட அறிகுறியாக வந்துருக்கலாம். அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்ககிட்ட சரியாக பேசாமல் பதிலளிக்காமல் படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, சோர்வாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம். உடலில் சிவப்பு தட்டுக்கள், தடிப்புகள், சிவப்பு புள்ளிகள் இதெல்லாம் வந்துச்சு, இல்லை பல் துளக்கும் போது அவங்களுக்கு இரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா அதுவும் டெங்கு காய்ச்சல் கூட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இந்த டெங்கு காய்ச்சல் அப்படின்றது நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது கட்டாயமாக 100% வந்து குணமாயிரும். அதாவது ஏன் இந்த சிவப்பு கொப்பளங்கள், புள்ளிகள், தடிப்புகள் இதெல்லாம் வருது அப்படின்னா அந்த பிளேட்லெட்டோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்றதுனால தான் வந்து வருது. அதே மாதிரி நீரிழப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து கட்டாயமாக போய் செக் பண்ணிக்கணும். காய்ச்சலப்போ அந்த நீர் வந்து நம்மளால் வந்து அதிகமாக குடிக்க முடியாமல் வந்து போயிடும். ஸோ அதனாலேயும் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ

0: 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி. நான் மாவட்ட சமூக நல அலுவலராக சேலம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இப்போது நாங்கள் என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னா, முதியோர் இல்லங்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு இல்லங்கள், சேவை இல்லங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பகல் நேரத்தை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அன்பு சோலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து முதியோர்களுக்கு சொத்து டிஸ்பியூட்ஸ் ஏதாவது அவங்க மகன் மகள் கூட்ட வந்ததுன்னா நாங்கள் அதை வந்து கிரிவியன்ஸ் அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்பு சோலைங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம், அதாவது பகல் நேர பராமரிப்பு இல்லம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முதியோர்கள் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்களுடைய அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற முதியோர்கள் வந்து ஒரே இடத்துல கூடி அவங்க பகல் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம இந்த அன்பு சோலை ரன் ஆகிட்ருக்கு. இதில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, காலையில் 8:00 to 9:00 வந்துடுவாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அவங்க படிக்கிறதுக்காக வந்து நூலகம், பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது. உள் விளையாட்டுகள், தாயம், பரமபதம், செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி அவங்க வந்து உள்ளே விளையாடுறதுக்காக பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிவி தொலைக்காட்சியை அவங்க பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா தொலைக்காட்சி சேவைகளும் இருக்குது. அவங்களுக்கு வந்து காலையில் சிற்றுண்டி மற்றும் மதியம் வந்து மதிய உணவு கொடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் வந்து அவங்க போகும்போது ஸ்நாக்ஸ் தான் தே கேன் கோ ஆஃப்டர் 5:00. அன்பு சோலைக்கு ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 50 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளுக்கு அன்பு சோலை 2 இடத்துல நம்மளுக்கு சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து பிரபஞ்சங்கிற ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, அது எங்கே இருக்குன்னா சூரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து போதி மரம், அது எங்கே இருக்குன்னா லா காலேஜ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இருக்குது. அது என்னென்னா வந்து முதலமைச்சரின் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு சட்ட உதவி, முதியோர் இல்லம் மற்றும் எல்டர்லி ஹெல்ப்லைன், அந்த சேவைகள்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 1-4-5-6-7 என்ற முதியோர்களுக்கான சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 23 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் 2 முதியோர் இல்லங்கள் வந்து மத்திய அரசின் பங்களிப்போடு செயல்பட்டுருக்கு. 9 முதியோர் இல்லங்கள் வந்து கட்டணம் ஏதும் இல்லாத இலவச முதியோர்கள் இல்லமாக செயல்பட்டுருக்கு. மீதி இருக்கிற 12 முதியோர்கள் இல்லம் வந்து அவங்க வந்து பே பண்ணி அவங்க தங்கிக்கலாம். அரசு சேவை முதியோர் இல்லங்கள்லாம் வந்து அதோட முழு செலவையும் வந்து அரசே ஏற்று அந்த சேவை இல்லங்களை நடத்திட்டு வராங்க. இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 மூலயமா மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு, வாழ்க்கை மற்றும் சொத்து பாதுகாப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதியோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்கள பாதுகாக்கலை இல்லை பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எங்களை நாடி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஆடியோ ஆஃபீஸ் என்கொயரிக்கு அனுப்புவோம். அங்கேருந்து நம்ம இங்கே ஓகே இல்லை சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னாங்கன்னா இட் வில் பி க்ளோசிங். அந்த கன்சலேஷன் ஒர்க் வந்து நாங்கள் இங்கே DSW பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுற கன்சலேஷனில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆடியோ கொடுத்த தீர்ப்பிலையும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தே கேன் கோ ஃபார் கலெக்டர் அப்பீல். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது, அது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்கள் பார்வையில் ஒரு சீனியர் சிட்டிசன் என்னென்ன முக்கியமான 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவதாக தங்களுக்கு தகுதியான அரசு திட்டங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 2வதா விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். 3வதாக ஏதேனும் பிரச்சனை, புறக்கணிப்பு அல்லது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் அமைதியாக இருக்காமல் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்தை உடனே நாடணும். இல்லைனா சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 1-4-5-6-7 தொடர்பு கொண்டு முதியோர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைக்கலாம். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் அனுபவம், அறிவு மற்றும் அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக எடுத்துட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
5: சிகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
4: 20th ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
5: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 முதல் மதியம் 2 வரை
4: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம், ஆட்டையாம்பட்டி.
5: ரத்த தானம் செய்வோம், மனித நேயத்தை வளர்ப்போம்.
6: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
7: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
8: அது என் போன பத்தல டென்ஷன் ஆகுதா? அதான்.
7: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
8: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
7: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
8: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
7: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
9: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 முதல் 4 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
10: டெக் குரு நிகழ்ச்சி
9: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இந்த சாப்பிடும் போது நல்லா சாப்பிட்டா செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ப்ராப்பராக அமைதியாக உட்கார்ந்து அதற்கப்புறம் நல்லா டிவி பார்க்காம வந்து நம்ம அந்த சாப்பாடை கவனித்து சாப்பிட்டா எதுவும் வராது அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
2: ஆமாம், சாப்பிடும் போது உணவை நன்றாக நொறுங்க தின்னா 100 வயதுன்னு சொன்னாங்களே இல்லையா. இப்போ நாங்கள் நொறுங்கெல்லாம் சாப்பிடல, விழுந்துடும். உள்ளே இருக்கிறது பை, இந்த பையில போட்டு ஏதாவது ஒன்று நிரப்பி வைக்கணும். அது செல்போன் பார்த்து நிரப்புனா என்ன, டிவி பார்த்து நிரப்புனா என்ன, பேசிக்கிட்டே நிரப்புனா என்ன? அப்படி இருந்தா உங்களுக்கு கொழுப்பு அதிகமாகுமா, சர்க்கரை நோய் அதிகமாகுமா, முறையான செரிமானம் இல்லாமல்னா வாயு பிரச்சனை அதிகமாகுமா, இப்போ உடல் பருமன் வருமா வராதா, தைராய்டு பிரச்சனை வரும், எல்லா பிரச்சனையும் சாப்பிட்டு சாப்பிட்டு தாங்க நாங்கள் வளர்ந்துருக்கோம். இப்போ சாப்பாட்டில் தான் எனக்கு கவனம் வேணும். அந்த சாப்பாட்டையே நான் கவனமாக சாப்பிடலைன்னா என் உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்?
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா. கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். அவங்க இனிமேல் சாப்பிடும்போது டிவிலாம் பார்க்காம நல்லா உட்காந்து அமைதியாக மென்று சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஐயா. ஐயா தொடர்ந்து சித்த மருத்துவம் வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு முறைகள் அப்படின்னு இருக்காங்க ஐயா.
2: அதாவது அந்தந்த நோய்க்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போது வாத நோய் வராங்க, வலி அவங்களுக்கு, அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் கிழங்கு வகைகளை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். இப்போ சர்ம நோயாளிகள் வராங்க அப்படின்னா அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி கத்திரிக்காய், தட்டைப்பயிறு, கொத்தவரங்காய் இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் சர்ம நோய் அதிகரிக்கும். புளிப்பை குறைச்சிக்கோங்க, உப்பை வறுத்துக்கோங்க, புளியை வறுத்துக்கோங்க. பாகற்காய் பூசணிக்காயை தவிர்த்துருங்க. மருந்துண்ணும் காலங்களில் பத்திய முறைகள் சொல்லப்படுது. இப்போ சொல்கிறாங்க நீங்கள் சித்த மருத்துவம்னாவே பத்தியும் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் காய்ச்சல் வந்துச்சு, ஒரு மருத்துவர் அணுகினார், ஊசி போட்டுக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, போகும்போது ஒரு கொத்து பரோட்டா சாப்பிட்டு போனால் சொல்கிறாரு, வேணான்னு சொல்கிறாருடா இல்லையா, நீங்கள் கஞ்சி குடிங்க ரெண்டு நாளுக்கு, இல்லைன்னா ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொன்னால் அதை செய்வாங்களாம். இங்கே வந்தால் தான் பத்தியும் சொல்கிறீங்க. அவர் இன்னும் பன்னு பரோட்டாவும் சாப்பிட சொன்னாங்களா? இது வந்து புரிதல் இல்லை. இது இன்னொன்று, இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சது, இவங்க அறியாமல் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சது, நீ கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கிற, இந்த காலத்தில் நாட்டு வைத்தியம் பார்க்குறியான்னு 4 பேர் பேசுகிறான். அவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது இந்த மருத்துவத்தினுடைய எந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத பேசுகிறவங்களும் அப்படி பேச முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதாவது உணவு முறை அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறது முக்கியம். சித்த மருத்துவத்தில் மட்டும் சொல்கிறது இல்லை, எல்லாருமே உணவு மேலே ஒரு கவனம் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம வந்து அலோபதி போனாலும் அங்கேயும் மருத்துவர்கள் இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
1: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
2: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
1: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
2: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
2: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
1: தொடர்புக்கு 9566664633.
2: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
3: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
4: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
3: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
4: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
3: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
4: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
3: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
4: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
3: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு அதிகப்படியான தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் சோசியல் மீடியா எல்லாம் பயங்கரமாக இருக்குது. எப்பயுமே ஆன்லைனில் தான் இருக்கிறோம். அதாவது மற்றவர்களுடைய பொய்யான ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோம், நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஆங்ஸைட்டி அப்படின்ற அந்த கவலை ரொம்ப ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் எப்பயுமே நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, போட்டி நிறைஞ்ச உலகம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக நம்ம வந்து எப்படியாவது வந்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் வந்து இருக்குது. அதே மாதிரி நீண்ட நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, மார்னிங் 10:00 ஈவினிங் அதாவது நைட்டு 10 வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதற்கு கம்மியாக 9 வரைக்கும் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, 8 வரைக்கும் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, 7-6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலை நேரம் வந்து இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் மன அழுத்தம் வரலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனநல நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். கூட்டு குடும்பம், அப்படி கூட்டு குடும்பமாக இல்லாட்டியும் ஒரு வீடு தான் இருக்கும், அதில் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த வீடுகள் ரொம்ப அதிகமாகிட்டதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறைகள்லாம் வந்துருக்கு. ஸோ அதனால் ஃபேமிலி கூட பேசக்கூடாத, பேச முடியாத ஒரு சூழ்நிலை, தனியாகவே இருக்கிறதுனால அந்த மன அழுத்தம் அப்படின்றது வரலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனநல நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று, ஃபாஸ்ட் ஃபுட். ஸோ அந்த உணவு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது. குடலுக்கும் நம்மளுடைய பிரெயினுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம குடல் பாதிக்கப்பட்டுச்சுப்போ ஏன் வந்து உணவுனால மனநல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது முக்கியமாக நம்மளுடைய குடலை பாதிக்குது. ஸோ குடலுக்கும் மைண்டுக்கு பிரெயினுக்கெலாம் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால நம்மளுடைய மனநலம் பாதிக்கப்படுது. ஸோ அதனால் நம்ம குடலுக்கு நல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டாலே அது பிரெயினுக்கும் மனதுக்கும் நல்ல உணவாக இருக்கும். அதே மாதிரி யதார்த்தம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த யதார்த்தத்தை நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தோல்விகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் உடஞ்சிட்டோம் அப்படின்னா மன அழுத்தம் வந்துடும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களுக்கே

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன
2: இருக்கும்
1: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
2: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. உங்கள் கூட நம்ம கூட இந்த நேரத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் பூங்குடி அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா, இந்த பாகற்காய் இருக்கு இல்லையாங்கம்மா, ஸோ இந்த பாகற்காயை உணவுகளில் எப்படி ஆட் பண்ணிக்கலாம், ஸோ இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்குறீங்க. இதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்லுங்கம்மா.
7: ஆனால் அது எப்படி சாப்பிட்ணும், காலையிலே வெறும் வயிற்றுலேயே ஜூஸ் மாதிரி ஒரு 50 ml 100 ml குடித்தா ரெகுலராக சாப்பிட்றதுக்கு முன்னே குடிச்சிக்கணும். சாப்பிட்ட பின்னாடி அது சாப்பிட்றதுக்கு வேஸ்ட்டு. காலையில் வெறும் சர்க்கரை அளவு கரெக்டாக கண்ட்ரோல் வரும்னா 50 ml டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டால் வந்து கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்க பாவக்காய் குழம்ப அடிக்கடி சாப்பிட்டுக்கணும். பாவத்தலையிலே பாவக்காய் பாவக்காய் குழம்பு சாப்பிட்டுட்டு இருந்தால் குடலில் இருக்கிற பூச்சிகள் புறங்க நாடா புடு கொக்கி புடு பூரமே நிறும். நல்ல கசப்பான பாவக்காய், நாட்டு பாவக்காய் சாப்பிட்டோமா, இந்த மாதிரி வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்ணும். அப்புறம் மழை காலத்தில் வந்து பாவக்காய் சாப்பிடக்கூடாது. மழை காலத்தில் பாவக்காய் சாப்பிட்றப்ப ஜீரணம் ஆகாத மாதிரி எகுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது குறிப்பாக இன்றைக்கி மேஜராக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த சர்க்கரை அப்படின்ற ஒரு பிரச்சனை தான். சுகர் ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டினாலே எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. ஸோ இது இயற்கையாக நம்ம வந்து குறைக்கிறதுக்கு இந்த பாகற்காயை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறைய மருந்துகளை தாண்டி இயற்கையாக குறைக்கிறதுக்கு இந்த பாகற்காய் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பகிர்ந்துருந்தாங்க. அதே மாதிரி கல்லீரல் நம்ம உடல்லையே ரொம்ப ரொம்ப அதிகமான வேலைகளை செய்கிறது நம்மளுடைய கல்லீரல் தான். ஸோ இந்த கல்லீரலில் சேரக்கூடிய அந்த நச்சுக்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணுதுங்க இந்த பாகற்காய். கல்லீரல் செயல்பாட்டையும் வந்து பல மடங்கு நல்லா வச்சுருக்கு. அதே மாதிரி குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்தவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கல்லீரல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த கல்லீரல் பாதிப்புலாம் வரக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து அடிக்கடி வாரத்தில் 1 முறை இல்லை 2 முறை பாகற்காய் உணவுகளில் வந்து சேர்த்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி இன்னொரு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகற்காய் அதிகமாக சாப்பிட்டா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோவாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதுக்கப்புறம் வைட்டமின் சி இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்குது. முகப்பரு இருந்தாலும் சரி, இல்லை தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பப்போ ஒரு அரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இந்த பாகற்காய் எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நம்மளோட நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மாதம் முழுவதும் இந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயம் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இம்யூனிட்டி. இந்த இம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட்லாம், இம்யூனிட்டி இல்லைனா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேச போகிறோம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா சில பிரச்சனைகள்லாம் நமக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், அதுவும் ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சளி இருமல். இப்போ சாதாரண நபர்களை விட அடிக்கடி சளி காய்ச்சல் தொண்டை வலி சைனஸ் தொற்றுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சளி வந்து எப்போயாச்சும் இனிப்பு சாப்பிட்டா வந்து பிடிக்கலாம், ஆனால் இனிப்பே சாப்பிடாட்டியும் ஒரு குளிர்ந்த காற்றுனாலையும் இல்லை ஒரு ஏதோ ஒரு புதுமையான இடத்துக்கு வந்து போயிட்டு வந்ததுனாலையும் அதுக்கப்புறம் அந்த பொல்யூஷன்னாலையும் சளி இருமல் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் உங்களுக்கு சளி இருமல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, காய்ச்சல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் சரியாயிருது, அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கலாம். ஸோ இம்யூனிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்ணும். இன்னொன்று, சாதாரண காய்ச்சல் சளி இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக குணமாயிரும். இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கவங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு வழக்கத்தை விட ரொம்ப அதிக நாட்கள் எடுக்கும். எக்ஸாம்பிள், 10 நாட்களுக்கு மேலே கூட எடுக்கலாம். காய்ச்சல்லாம் வந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கலாம், விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இருமல் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம், சளி விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனமாக பார்த்துக்கிறது, அதாவது இம்யூனிட்டி அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எப்பயுமே உடம்பில் வந்து அந்த சோர்வு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். சோர்வு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, கடுமையான சோர்வு, ரொம்ப ரொம்ப சோம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும் இம்யூனிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா. இந்த இம்யூனிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப ஐயோ எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கா அப்படின்லாம் வந்து நம்ம நினச்சிக்க தேவையில்லை. ஸோ அதற்கேற்ற உணவுகளை நம்ம சாப்பிட்டாலே, காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் வந்து போதுமான அளவு எடுத்துக்கிட்டாலே, நல்லா தூக்கம் தூங்கினாலே அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து வராது, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நல்லா தூங்கணும், அதிகமான காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கணும். ஸோ அது என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் முழுவதுமே எந்தெந்த ஒரு உணவில் உணவு மூலமா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், எதை எடுத்துக்கலாம் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்க கூட இந்த மாதம் முழுவதுமே பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சோனா எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுகிட்டே இருங்க. இன்னைக்கு நான் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இதனை தொடர்ந்து சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில இப்ப திவாகர் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விவோ மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அதுல யூஸ் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு ட்ரிக் தான் சொல்ல போறேன். இப்போ நீங்க விவோ மொபைல்ல போட்டோலாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த போட்டோ கீழே வாட்டர் மார்க்லாம் வரும். அந்த வாட்டர் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அது ஒரு ப்ரொஃபஷனலிசமாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு விவோ பிராண்டிங் அந்த மாடல் பேர் வரும். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா இமேஜோட டீட்டெயிலிங்லாம் வரும், எத்தனை எம்எம் இது எடுத்துருக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரியான அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். இந்த வாட்டர் மார்க்கில் உங்களோட பேர் கூட உங்களால் வச்சுக்க முடியும், ஆனால் இந்த வாட்டர் மார்க்கில் உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் போடுற சைனே வச்சுக்க முடியும். தெரியுமா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ கீழே உங்களோட சைனோட வரும், நீங்கள் தான் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிறது. இது எப்படி பண்ணுறது விவோ மொபைல் அப்படிங்கிறத பற்றி அப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரனுடன். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேமரா ஓப்பன் பண்ணி கேமரா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறமா அங்கே வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. இன் கேஸ் அது ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டெம்ப்ளேட்ல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிக்னேச்சர் போடுற மாதிரி தான் வேணும் அப்படின்னா அங்கே இருக்க டெம்ப்ளேட்டில் ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி அதையும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இல்லைனா திரும்ப மோர் டெம்ப்ளேட்ஸோ இல்லைன்னா மோர் கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் காட்டும். அங்கே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே திரும்ப அந்த பென்சில் சிம்பிள் காட்டும், அந்த பென்சில் சிம்பிளை தொட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும், அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அங்கே சிக்னேச்சர்னு இருக்கும். சிக்னேச்சர் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை தொட்டுக்கோங்க. அந்த ப்ளஸ் ஐக்கான் தொட்டதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்லாம் காட்டும். என்னன்னு காட்டும்னா கீபோர்டு இன்புட் ட்ராய சிக்னேச்சர் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதில் ட்ராய சிக்னேச்சர் கொடுத்து நீங்கள் உங்களோட சிக்னேச்சரை அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே வரையணும். வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே செட் கொடுத்துட்டீங்க, சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் எந்த ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃபோட்டோவில் உங்களோட சிக்னேச்சரோட தான் வரும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் விவோ மொபைலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க அது வாக்கரேனுடன். உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனாயப்பம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி. நான் மாவட்ட சமூக நல அலுவலராக சேலம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இப்போது நாங்கள் என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னா, முதியோர் இல்லங்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு இல்லங்கள், சேவை இல்லங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பகல் நேரத்தை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து முதியோர்களுக்கு சொத்து டிஸ்பியூட்ஸ் ஏதாவது அவங்க மகன் மகள் கூட்ட வந்ததுன்னா நாங்கள் அதை வந்து கிரிவியன்ஸ் அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்புச்சோலைங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம், அதாவது பகல் நேர பராமரிப்பு இல்லம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முதியோர்கள் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்களுடைய அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற முதியோர்கள் வந்து ஒரே இடத்துல கூடி அவங்க பகல் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம இந்த அன்புச்சோலை ரன் ஆகிட்டுருக்கு. இதில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா காலையில் 8:00 to 9:00 வந்துடுவாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அவங்க படிக்கிறதுக்காக வந்து நூலகம், பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது. உள் விளையாட்டுகள், தாயம், பரமபதம், செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி அவங்க வந்து உள்ளே விளையாடுறதுக்காக பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிவி தொலைக்காட்சி அவங்க பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா தொலைக்காட்சி சேவைகளும் இருக்குது. அவங்களுக்கு வந்து காலையில் சிற்றுண்டி மற்றும் மதியம் வந்து மதிய உணவு கொடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் வந்து அவங்க போகும்போது ஸ்நாக்ஸ் தான் தே கேன் கோ ஆஃப்டர் 5:00. அன்புச்சோலைக்கு ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 50 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளுக்கு அன்புச்சோலை 2 இடத்துல நம்மளுக்கு சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து பிரபஞ்சங்கிற ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, அது எங்கே இருக்குன்னா சூரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து போதி மரம், அது எங்கே இருக்குன்னா லா காலேஜ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இருக்குது. அது என்னென்னா வந்து முதலமைச்சரின் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு சட்ட உதவி, முதியோர் இல்லம் மற்றும் எல்டர்லி ஹெல்ப்லைன், அந்த சேவைகள்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 1-4-5-6-7 என்ற முதியோர்களுக்கான சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 23 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் 2 முதியோர் இல்லங்கள் வந்து மத்திய அரசின் பங்களிப்போடு செயல்பட்டுருக்கு. 9 முதியோர் இல்லங்கள் வந்து கட்டணம் ஏதும் இல்லாத இலவச முதியோர்கள் இல்லமாக செயல்பட்டுருக்கு. மீதி இருக்கிற 12 முதியோர்கள் இல்லம் வந்து அவங்க வந்து பே பண்ணி அவங்க தங்கிக்கலாம். அரசு சேவை முதியோர் இல்லங்கள்லாம் வந்து அதோட முழு செலவையும் வந்து அரசையே ஏற்று அந்த சேவை இல்லங்களை நடத்திட்டு வராங்க. இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 மூலயமா மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு, வாழ்க்கை மற்றும் சொத்து பாதுகாப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா முதியோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்கள பாதுகாக்கலை இல்லை பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எங்களை நாடி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் என்கொயரிக்கு அனுப்புவோம். அங்கேருந்து நம்ம இங்கே ஓகே இல்லை சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னாங்கன்னா இட் வில் பி க்ளோசிங். அந்த கன்சலேஷன் ஒர்க் வந்து நாங்கள் இங்கே DSW பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுற கன்சலேஷனில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆர்டிஓ கொடுத்த தீர்ப்பிலையும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தே கேன் கோ ஃபார் கலெக்டர் அப்பீல். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது, அது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்கள் பார்வையில் ஒரு சீனியர் சிட்டிசன் என்னென்ன முக்கியமான 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவதாக தங்களுக்கு தகுதியான அரசு திட்டங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக ஏதேனும் பிரச்சனை, புறக்கணிப்பு அல்லது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் அமைதியாக இருக்காமல் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்தை உடனே நாடணும். இல்லைனா சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 1-4-5-6-7 தொடர்பு கொண்டு முதியோர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைக்கலாம். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் அனுபவம், அறிவு மற்றும் அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சோனாயப்பம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு. சோனாயப்பம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864-1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில, அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியா பேசிட்டே வந்து நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் நிறைய அப்டேட் சொல்றேன், அது எல்லாமே நீங்க நல்லாவே கேட்குறீங்க. அதை கேட்டு நீங்க யூஸ் பண்ணி பாக்குறீங்களா? அப்படி யூஸ் பண்ணி பாக்குறதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா இருக்கா, பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கறத நீங்க எங்ககிட்ட சொன்னாதான் அடுத்த டைம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியும். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படிங்கிற பண்ணுறப்ப திவாகர் நீங்கள் சொன்னதை ட்ரை பண்ணி பார்த்தேன் திவாகர், ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை திவாகர் நீங்கள் சொன்னதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அது செட் ஆகலை, வேறு ஏதாவது புதுசாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களாலையும் உங்களுக்கு சொல்ல முடியும் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்கும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் மட்டும் தான் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாட்டு தான் நீங்கள் எல்லா டைமும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பாட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க. அனுப்புகிறப்ப மக்களே மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற கருத்துக்கள் வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த இடத்துல இடம்பெறும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் யார் எந்த ஊர்லேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட் பார்க்கறது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஸ்மார்ட் கேஜெட் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். க்யூட்டான டிவைஸ்னால் என்னது வாக்கர் சொல்கிறீங்க, அப்படி என்ன இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் கேஜெட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் பிரிண்டர் தான் கொண்டு வந்திருக்கேன். பாக்கெட் பிரிண்டர் அப்படின்னா என்ன? பிரிண்டர்னாலே பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஃபீஸில், இல்லை கம்ப்யூட்டர் சென்டரில், இல்லை ஒரு சில பேர் வந்து வீட்டில் கூட வச்சுருப்பாங்க. பிரிண்டர் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும், ஓரளவுக்கு பெரிய போட்டு எடுத்து டேபிள் மேலே வச்சு அதில் பேப்பரை சுருவி விட்டு நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக பயன்படுத்திகிட்ருப்போம். அது வந்து பெரிய பிரிண்டர், அதுதான் ஒரிஜினல் பிரிண்டர். இந்த பாக்கெட் பிரிண்டர் அப்படின்னா எடுத்து பாக்கெட்டில் சுருவிட்டு போகிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. 899 ரூபாய் தான் இதோட விலை. இந்த விலையில இவ்வளோ க்யூட்டான ஒரு பிரிண்டர் கொடுக்கறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. சரி, இந்த பிரிண்டரை எப்படி வாக்கர் நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். இந்த பிரிண்டர் வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லேயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஃபோனாக இருந்தாலுமே சரி, இதை உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி கேபிள் மூலிமா, ஓடிஜி கேபிள் மூலிமா உங்களால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். யூஎஸ்பி கேபிள் மூலிமா மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்து ப்ளூடூத் வசதியும் இருக்குது, வயர்லெஸ் மூலிமாவும் உங்களால் கனெக்ட் பண்ணி உங்களோட பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்க முடியும். இது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதுக்காக இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபார்முலா ஒன்று பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, இல்லை க்யூஆர் கோட் எடுக்கிறீங்க, குட்டியாக ஒரு டு டூ லிஸ்ட் செக்லிஸ்ட் மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, இல்லை குட்டி ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரிண்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்தால் அது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இதில் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் மட்டும்தான் எடுக்க முடியும், கலர் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. இந்த கலரையும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, 899 ரூபாய்க்கு இவ்வளோ விஷயம் கொடுக்கறது பெரிய விஷயம் தான். இந்த பிரிண்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் மக்களே. இதோட பெயர் BRAZIKMINIPRINTER பிரிண்டர், பிராஜிக் மினி பிரிண்டர் தான் அதோட பேர். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இது வக்கரையும் கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

0: உடம்புக்கு சத்தை தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
1: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டேன், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்கறீங்களா மக்களே டெக் குரு நிகழ்ச்சியில? அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்ப நீங்க அற்புதமான செமையான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்கும் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். தெரியுமா திவாகர், இன்னைக்கு காலையில் இந்த பாட்டு கேட்டேன், சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, இந்த பாட்டோட வரிகள்லாம் இப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் இருக்கலாம். திவாகர், இன்னைக்கு காலையில் இந்த பாட்டு கேட்டேன், இந்த பாட்டு கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் இருக்கலாம். உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா அனுப்பலாம். அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: சார், டே டு டே லைஃப்ல சோசியல் மீடியா ஆப்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போற வரைக்கும் வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். குட் மார்னிங், குட் நைட், இந்த மாதிரி மெசேஜஸ் இந்த போஸ்ட் இதெல்லாம் போடுறதுக்காகவும் நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி இப்பெல்லாம் மார்க்கெட்டிங்ல ஆன்லைன் ப்ராடக்டை செல் பண்றதுக்காகவும் வந்து சோசியல் மீடியா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்றப்ப நிறைய இன்ஃபுளுசஸ் எல்லாம் இருக்காங்களா சார், அவங்களாம் வந்து இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, இதனால வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கிட்ட செல் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆன்லைன் கேமை காட்டி இந்த ஆன்லைன் கேம்ல விளையாடுங்க, இந்த ஆன்லைன் கேம் விளையாண்டா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்க பணம் டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு காமன் மேனா நான் அந்த ப்ராடக்டை வாங்குறேன், இல்ல அதுல இன்வெஸ்ட் பண்றேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கல, அதனால நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னா நான் எங்க சார் போய் சொல்றது, யாருகிட்ட ரிப்போர்ட் பண்றது?
1: இதுக்கு தனியா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கீங்க, சோ அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவோம், ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டாரு, இதை வச்சு இதை நான் பார்த்து இந்த பொருளை வாங்கினேன், இல்லை இந்த இடத்துக்கு நான் போனேன், போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏமாந்தேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கிட்ட நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரோ அவங்கள ஒரு வருஷத்துக்கு எந்த ப்ராடக்ட்டையும் என்டோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பேன் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த மாதிரி அஃபென்ஸ் வந்து சீரீஸ் அஃபென்ஸாக இருந்தது அப்படின்னா பெனால்ட்டி 10 லட்சம் வரைக்கும் அவங்க கிட்ட வந்து பெனால்ட்டி பண்ணுவாங்க. அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இன்ஃப்ளூயன்சர் திருப்பி செகண்ட் டைமோ இல்லை சப்சிக்வன்ட் டைமோ இதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து என்டோர்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா செகண்ட் டைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து 3 வருஷம் பேன் பண்ணுவாங்க, எந்த ப்ராடக்ட்டும் என்டோர்ஸ் பண்ணக்கூடாது, 3 வருஷம் பேன் பண்ணுவாங்க, ப்ளஸ் 50 லட்சம் பெனால்ட்டியும் வந்து லெவி பண்ணுவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்த நம்பாதீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்றாங்க அப்படின்றதுனாலே இந்த ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஏமாதீங்க அப்படின்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியில தாராளமாக வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க.
0: இன்ஃப்ளூயன்சர்ஸாகவே இருந்தாலும் சரி, அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம், அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் யோசிச்சு பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிகிட்ட போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களை தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரையும் கூட இப்போ உங்களுக்காக செமையான ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன இருக்கும்
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிளான கம்பெனி. உங்களுக்கு இருக்கா?

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டேன், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இப்போ தான் தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன ஒரு சூப்பரான விஷயத்தையும் கேட்டீங்க. மக்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க டெக்குரு நிகழ்ச்சியில கேட்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்பணும். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்லயும் அனுப்பலாம், இல்ல நீங்க நார்மல் மெசேஜ்ல கூட அனுப்பலாம், இல்ல கால் பண்ணி கூட சொல்லலாம். மெசேஜ் அனுப்புறப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. அப்பதான் யார் இந்த கருத்துக்கள் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்குமே இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி நீங்க கேட்கிற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு, இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களையும் நீங்க சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னா, அதே நம்பர் தான், 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப இதுக்கும் பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப்பை பத்தினது. வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு முக்கியமான அங்கமாகவே மாறிட்டு இருக்கு. காலையில் எந்திரிச்சு குட் மார்னிங் அனுப்புறதுல இருந்து நைட்டு குட் நைட் அனுப்புற வரைக்கும் வாட்ஸ்அப்பை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அதுவுமே வந்து நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. இந்த வாட்ஸ்அப் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. வாட்ஸ்அப் மாதிரியே இருக்க இன்னும் நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், டெலகிராம் ஆகட்டும், இந்த மாதிரி பல ஆப் வந்து நம்ம லைஃப்ல அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த எல்லா ஆப்புமே சேஃப் அப்படின்னு நினச்சிதான் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேஃப் அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆப்லேயே ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க, என் டு என் என்கிரிப்டடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பிளே ஸ்டோரில் இருக்க ப்ரொடெக்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்து தான் நமக்கு ஓகே, இந்த ஆப் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஆப் அப்படிங்கிறத நம்புறோம். இதெல்லாம் எதுக்கு இது வகை இப்போ நம்ம கிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா, இப்போ நம்ம நிறைய பேர் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து இல்லை க்ளோன்ட் ஆப்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணாமல், அதாவது பிளே ஸ்டோர்லேருந்து பண்ணாமல் வேற ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்தோ வேற ஏதோ ஒரு ஆப்ல இருந்தோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றோம். முக்கியமா இப்போ நான் சொல்ல வேண்டியது இந்த ஜிபி வாட்ஸ்அப் அப்படிங்கிறது. இந்த ஜிபி வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, வாட்ஸ்அப்பை விட ஜிபி வாட்ஸ்அப்ல ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால. ஆனால் நாம் அப்படி யூஸ் பண்றது சேஃபா, அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. வாட்ஸ்அப்பே எப்பயுமே பிளே ஸ்டோர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணும். வாட்ஸ்அப் மெட்டா நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கு, அதை மட்டும் தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணோம். அதை விட்டு நம்ம இந்த ஜிபி வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதனால் நிறையா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இது வாக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட பர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க. நார்மலாக ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம என்னென்ன பர்மிஷன்லாம் கொடுப்போம், கேமரா பர்மிஷன் கொடுப்போம், கேலரி பர்மிஷன் கொடுப்போம், அப்பப்போ வந்து லொக்கேஷன் பர்மிஷன் கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷன் கொடுப்போம், கால் பண்ணுறதுக்கு மைக் பர்மிஷன் கொடுப்போம். இந்த மாதிரி எல்லா பர்மிஷனுமே, கிட்டத்தட்ட எல்லா பர்மிஷனுமே நம்ம அலோவ் கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப ஜிபி வாட்ஸ்அப் நம்மளோட டேட்டாஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு அது தெரிய வந்துச்சுன்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப் அக்கௌண்ட் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஜிபி வாட்ஸ்அப், பிங்க் வாட்ஸ்அப் இந்த மாதிரி துணைப்பெயர் புனைப்பெயர் வச்ச வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இதனால் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அதனால் யாராவது ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா, உடனே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மெட்டா நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்க அஃபிஷியலான வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். இப்போ தொடர்ந்து இணைந்திருக்கிற சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். டெக்குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே. 3, 2, 1, ஹோலா.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஒரு ஈவினிங் வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் 2 மணி நேரம் உங்க கூட ஜாலியா நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் சொல்றதுக்காக வந்திருக்கேன் ஸ்ரீஹரிணி. ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில இருந்து பேச வந்திருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்னைக்கு குரு வந்து தவிர்க்க முடியாத காரணங்கள்னால லீவு, அதனால நான் இன்னைக்கு இந்த 2 மணி நேரம் உங்க கூட ஜாலியா சிரிச்சுட்டே பேசிட்டே ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன். இன்னைக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து சர்வதேச முதியோர்கள் தினம். ஸோ முதியோர்கள் தினம் அப்படின்னா வயதானவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய தினம் தான் இன்னைக்கு அக்டோபர் 1st. ஸோ இந்த தினத்தை சம்பந்தமாக தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ நம்மளோட சின்ன வயசை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட தான் மோஸ்டாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு தாத்தா பாட்டியை எந்த அளவுக்கு பிடிக்கும், அவங்க கூட நடந்த அந்த இனிமையான மெமரிஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட மறக்காமல் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் டெங்கு பாதிப்பு முன்னே இருந்ததை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ கேபிட்டல் சிட்டியான சென்னையில் வந்து டெங்கு காய்ச்சலோட பாதிப்பு போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் டபுளாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆகஸ்ட்டில் வந்து 605 பேருக்கு டெங்கு காய்ச்சல் வந்து இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு நாள்லேயே 72 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் எல்லாரையும் வந்து சேஃப்டியாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தண்ணி தேங்க விடாமல் பார்த்துக்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளம் இதிலெல்லாம் வந்து தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அது சுத்தமாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதன் மூலிமா தான் அந்த டெங்கு கொசு வந்து நமக்கு வந்து கடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் பாட்டை கேட்டு வந்துடுங்க. அண்டு நான் கேட்ட கேள்விக்கு மறக்காமல் கூட பதில் சொல்லுங்க. ஸோ என்ன கேள்வி இன்னைக்கு நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்கள் தாத்தா பாட்டிகளுடைய உங்களோட அந்த இனிமையான மெமரிகள் அதெல்லாம் வந்து நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோனீஸ்வரி. நான் மாவட்ட சமூக நல அலுவலராக சேலம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இப்போது நாங்கள் என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னா, முதியோர் இல்லங்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு இல்லங்கள், சேவை இல்லங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பகல் நேரத்தை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து முதியோர்களுக்கு சொத்து டிஸ்பியூட்ஸ் ஏதாவது அவங்க மகன் மகள் கூட்ட வந்ததுன்னா நாங்கள் அதை வந்து கிரிவியன்ஸ் அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்பு சோலைங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம், அதாவது பகல் நேர பராமரிப்பு இல்லம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முதியோர்கள் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறக்காக அவங்களுடைய அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற முதியோர்கள் வந்து ஒரே இடத்துல கூடி அவங்க பகல் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம இந்த அன்பு சோலை ரன் ஆகிட்டுருக்கு. இதில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, காலையில் 8:00 to 9:00 வந்துடுவாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அவங்க படிக்கிறதுக்காக வந்து நூலகம், பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது. உள் விளையாட்டுகள், தாயம், பரமபதம், செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி அவங்க வந்து உள்ள விளையாடுறதுக்காக பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிவி தொலைக்காட்சியை அவங்க பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா தொலைக்காட்சி சேவைகளும் இருக்குது. அவங்களுக்கு வந்து காலையில் சிற்றுண்டி மற்றும் மதியம் வந்து மதிய உணவு கொடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் வந்து அவங்க போகும்போது ஸ்நாக்ஸ் தான் தே கேன் கோ ஆஃப்டர் 5:00. அன்புச்சோலைக்கு ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 50 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளுக்கு அன்புச்சோலை 2 இடத்துல நம்மளுக்கு சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து பிரபஞ்சங்கிற ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, அது எங்கே இருக்குன்னா சூரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து போதிமரம், அது எங்கே இருக்குன்னா லா காலேஜ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இருக்குது. அது என்னென்னா வந்து முதலமைச்சரின் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு சட்ட உதவி, முதியோர் இல்லம் மற்றும் எல்டர்லி ஹெல்ப்லைன், அந்த சேவைகள்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 1-4-5-6-7 என்ற முதியோர்களுக்கான சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 23 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் 2 முதியோர் இல்லங்கள் வந்து மத்திய அரசின் பங்களிப்போடு செயல்பட்டுருக்கு. 9 முதியோர் இல்லங்கள் வந்து கட்டணம் ஏதும் இல்லாத இலவச முதியோர்கள் இல்லமாக செயல்பட்டுருக்கு. மீதி இருக்கிற 12 முதியோர்கள் இல்லம் வந்து அவங்க வந்து பே பண்ணி அவங்க தங்கிக்கலாம். அரசு சேவை முதியோர் இல்லங்கள்லாம் வந்து அதோட முழு செலவையும் வந்து அரசே ஏற்று அந்த சேவை இல்லங்களை நடத்திட்டு வராங்க. இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 மூலயமா மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு, வாழ்க்கை மற்றும் சொத்து பாதுகாப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதியோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்கள பாதுகாக்கலை இல்லை பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எங்களை நாடி எங்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஆடியோ ஆஃபீஸ் என்கொயரிக்கு அனுப்புவோம். அங்கேருந்து நம்ம இங்கே ஓகே இல்லை சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னாங்கன்னா இட் வில் பி க்ளோசிங். அந்த கன்சலேஷன் ஒர்க் வந்து நாங்கள் இங்கே DSWல பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுற கன்சலேஷனில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆடியோ கொடுத்த தீர்ப்பிலையும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தே கேன் கோ ஃபார் கலெக்டர் அப்பீல். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது, அது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்கள் பார்வையில் ஒரு சீனியர் சிட்டிசன் என்னென்ன முக்கியமான 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவதாக தங்களுக்கு தகுதியான அரசு திட்டங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக ஏதேனும் பிரச்சனை, புறக்கணிப்பு அல்லது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் அமைதியாக இருக்காமல் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்தை உடனே நாடணும். இல்லைனா சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 1-4-5-6-7 தொடர்பு கொண்டு முதியோர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைக்கலாம். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் அனுபவம், அறிவு மற்றும் அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக எடுத்துட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: டே மச்சான், ஒரு கம்பெனில நல்லா வேலை செஞ்சேன்றதுக்காக பழம் போன் எல்லாம் கொடுத்துருக்காங்களாண்டா. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரும்டா அந்த போனு.
5: ஓ அப்படியா? எங்க ஆபீஸ்ல ஏதோ குடுக்கறேன்னு சொன்னாங்க. என்ன குடுக்கறாங்கன்னு தெரியல. மாச கடைசி வேற, பாக்கலாம் என்னதான் குடுக்க போறாங்கன்னு.
4: சரி சரி, கொடுத்த வாட்டி கண்டிப்பா என்னன்னு எனக்கு
5: சொல்லிடு. அதெல்லாம் கண்டிப்பா சொல்றேன் மச்சான். சரி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்.
6: 6.5 hours later.
4: ஆஹா மச்சான், வேற வரா. பழம் போன் வாங்கிட்டு வந்திருக்கானா இல்ல சங்கு போன் வாங்கிட்டு வந்திருக்கானா தெரியலையே, பாத்துருவோம்.
5: மாச கடைசி வேற, என்ன பண்றதுன்னு தெரியல. அது இதுன்னு சொல்லிட்டு கடைசி ஏமாத்தி பண்ணல. இப்படி
4: மச்சான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க, காட்டு காட்டு. பழம் போனா என்ன?
5: பழம் போனா? பழம் போட்டு வைக்கிற கூடடா.
4: இதெல்லாமா குடுக்கறாங்க? சரி சரி, பத்திரமா இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோ.
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான், ஸ்ரீஹர்னி. ஸோ இப்ப கேட்டோம் இல்லையா, இதே மாதிரி தான் ஒரு கம்பெனியில ஒரு பெரிய பிராண்டட் ஃபோனு, அதாவது ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பக்கம் வரும். அது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு நல்லா வேலை செஞ்சவங்க யாரோ அவங்கள செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே கம்பெனியில நல்லா வேலை செஞ்சா அப்ரைசல் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா வேலை செஞ்சவங்களுக்கு பாராட்டு தரக்கூடிய விதமாக இந்த ஒரு செயலை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, சே நல்லா வேலை செஞ்சா நமக்கு வந்து நிறைய வேலை தருவாங்கன்னு நினைச்சா இந்த மாதிரி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அண்ட் அதே நேரத்தில் உங்களோட அந்த ஹாப்பியான சைல்ட்ஹுட் டேஸை நீங்கள் தாத்தா பாட்டி கூட எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் கேள்வியாகவே கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
1: இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. சோ என்ன ஏது அப்படிங்கறத இப்ப தெளிவா சொல்றேன். எமோஷ்னலான பாடல்கள் பிடிக்கிறவங்க, அதாவது அந்த ஒரு எமோஷ்னலான பாடல்களை கேட்குறவங்களுக்கு அறிவாற்றல் கொஞ்சம் இல்லை ரொம்பவே நிறைய இருக்கும் கம்பேரிங் டு மற்ற பாடல்கள். அதாவது கானா சாங்கு இல்லை இந்த மெலோடி சாங்கு இதெல்லாம் கேட்குற பாடலை தாண்டி எமோஷ்னலாக இருக்கக்கூடிய பாடல்களை கேட்குறவங்களுக்கு இந்த அறிவாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க. ஸோ 2026 இந்த வருஷத்தோட இந்த ஒரு ஜேர்னல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற நாளிதழோட இதில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரிசர்ச் எங்கே பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இந்த ஒரு ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே தான் இதை அஃபிஷியலாக சொல்லியும் இருக்காங்க. ஸோ எமோஷ்னலான சாங்ஸ் கேட்குறவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், நம்மளுக்கும் அந்த மாதிரியான பாட்டு தானே பிடிக்கும், அப்போ நம்மளும் அறிவாற்றல் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய குழந்தையா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ கண்டிப்பாக நமக்கும் எமோஷ்னலான சாங்ஸு இந்த மாதிரி மிக்சடான சாங்ஸு எல்லாமே தான் நம்ம கேட்போம். ஸோ இந்த ஒரு தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ மறக்காம நீங்களும் நான் இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஸோ நான் என்ன கேள்வி இன்னைக்கு கேட்டிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு முதியோர் தினம் இல்லையா, ஸோ அதனால் உங்கள் தாத்தா பாட்டியும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அண்டு சின்ன வயசில் அவங்க கூட செலவிட்ட அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதில் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் ரமேஷ். ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
2: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிட்றேன்னா பாத்துக்கவே.
1: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
1: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவில் கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா
3: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 இல்
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
4: என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டிகளை நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அண்ட் அவங்க கூட இந்த சின்ன வயசுல நமக்கு இந்த ஞாபகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுல இப்ப வரைக்கும் மறக்க முடியாம இருக்கிற ஞாபகங்கள் எது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேள்வியா கேட்டிருந்தேன். சோ இந்த கேள்விக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானுமே அருமையா இருக்கேன்னா.
5: நல்லா கேக்குதுங்களா பேசுறது?
4: நான் கேக்குதுண்ணா.
5: அதாவது தாத்தா பாட்டி கூட அந்த கால அனுபவங்கள், அவங்க பெரும்பாலும் நாங்க தப்ப ஆசிரியவாதையில இருந்ததுனால இந்த பக்கம் காதுகோட்டை அப்பதான் கோயம்புத்தூர் மாவட்டமா இருந்தது, அப்புறம் ஈரோடு மாவட்டமா இருந்து இப்ப திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற மூணு மாவட்டம் மாதிரி இருந்து நான் இருக்கிறேன் சரிங்களா. இப்ப கோயம்பு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமே அவங்க எல்லாம் எங்க அப்பா கூட இருக்கல, தாத்தா பாட்டி எனவும் கிடைக்கல. 300 கிலோமீட்டர் அங்க எங்க பெரியப்பாத்தர் அவங்க கூட இருந்தாங்க. அது இன்னொரு அதாவது அப்பாவுடைய அம்மா அப்பா அங்க இருந்தாங்க. இங்க அம்மாவுடைய அப்பா அம்மா பதகரைங்கிற ஊரு, அதான் அந்த காலத்துல பெரிய ஊரு அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல. அங்க இருந்தாரு அவர்.
4: அதாவது
5: அப்பா வழக்கறிஞர் அந்த அந்த பஞ்சாயத்து தலைவரா இருந்தாரு அந்த காலத்துக்கு. அதிகமா கூட இருக்கிறதுக்கு இல்லைனாலும் அம்மா சொல்லுவாங்க அவர் போயிட்டு அவரு விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். விவசாயம் மாத்து வர அங்கிருந்து பாம்பு கோயில் சந்தின்னு ஒரு ஊர், அப்போ பத்து வருஷத்தியது, இப்ப 40 வருஷம் நடந்தே ஊர் வரோம் பெருங்காலே. அந்த காலத்துல 1000 குடும்பத்துக்கு அவர் பஞ்சாயத்து தலைவர், 500 முஸ்லிம் குடும்பங்கள்னா 500 இந்து குடும்பங்கள் இருந்தாங்க, அத்தனைக்கு அவர் தான் தலைவர். அப்படியெல்லாம் என்ன அந்த ஊர்ல பெரிய வீடு அவர் வீடு தான், நம்ம கரண்ட் கூட அவர் வீட்டுதான் முதல்ல வந்து அம்மா அப்படியெல்லாம் இருந்தவர். அங்க பாட்டி அவங்க குடும்பமா இருந்து போனாங்க. நான் போயில அவங்க உடலாம் சரியில்லாம இருக்கல, நான் போய் நான் சின்ன பையனா இருந்தேன், எங்க அம்மா சொன்னது அவங்க நான் முட்ட அது அந்த அம்மா அவங்க எங்க பாட்டி எழுதி மாட்டாங்க கழுத்துல புற்றுநோய் வந்து படுத்துருச்சுல முட்டாய் சின்ன சொல்லுவேன் நான் சின்ன வயசுல
4: தான்
5: அந்த அம்மா நானே முடியாம இருக்கிறேன் என்ன நீங்க சொல்லிக்கிட்டுங்க அப்படிங்கம்மா எல்லாம் சொன்னாங்க. இன்னொரு தாத்தா பாட்டி அதாவது அப்பாவுடைய அம்மா அப்பா அவங்க எல்லாம் வந்து இடையால பிடிக்கிற ஒரு கிராமத்துல இருந்தாங்க, கடையனூர் பக்கம் மாவட்டத்துல. அது அந்த தாத்தா அவரு முதல்ல அவங்க எல்லாம் போனா வந்து ஏய் வாழப்பா அவங்க ஆதரவா அப்படின்னு எல்லாம் ஞாபகம் எல்லாம் இருக்குது அவருக்குள்ள. அவரு முதல்ல போனதுனால இறந்துட்டாரு. அப்புறம் எங்க பாட்டி அவங்க ஊருக்குதான் நான் ரொம்ப கொஞ்சம் லீவ்ல இங்க வருவாங்க. நாங்க இப்போ முன்னாள் மலையும் ஒரு கிராமத்துல இருந்தோம். அது அவங்க வந்து தாயம் இருக்குல்ல தாய கிட்ட முன்னாடுவாங்க நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால காலம் அவங்க செல்லிச்சு. ஆனா இந்த வடையில பஞ்சாயத்து தலைவர் இருந்தாரு சொன்ன பாருங்க, அது எங்க அப்பா சொல்லிச்சு மொங்கலால மலைங்கிற ஊர்ல அப்போ அப்பா யூனியன் ஹெட் மாஸ்டர் வருவாரு. ஆமா அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது அந்த ஊர்ல கிராமங்கள சுத்தி போய் மாமரத்துல இருந்து எப்படியும் போய் கண்டுபிடிச்சு வருவா. அந்த காலத்துல அவர் வழக்கம் என்ன மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படித்தான் நான் இது பண்ண முடிஞ்சு அவங்களோட பழனஞ்சாவும் அப்படியே மலர் நினைவுகளா அப்படியே
4: சூப்பர் சூப்பர்.
5: அவங்க கூட அதிகமா இருக்கிற பாக்கியில நீங்கள் மட்டும் வரையில அங்க ஊருக்கு போயில
4: அவங்க
5: அப்பா இந்த அம்மாவோட அப்பா அம்மா அப்பாவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் எனக்கு வேணாம் தெரியல
4: பேசிக்கிறேன். நன்றிண்ணா
5: வளரும் நினைவுகள்
4: நன்றிண்ணா. ஓகே, இன்னைக்கு திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவனா கால் பண்ணி அவரோட அந்த மலரும் நினைவுகள் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அவர் சின்ன வயசுல எப்படிலாம் இருந்தார் அந்த ஸ்கூல் லீவ் விடும்போது இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு ரொம்ப ஜாலியா இருந்தேன் அப்படின்ற மாதிரி பகிர்ந்துகிட்டாரு. ஸோ நீங்களும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட இந்த ஒரு டாபிக்ல பேசலாம். ஸோ இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மறக்காம ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 இது வாலிப வயசு நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்களால் மறக்க முடியாத அந்த நினைவுகள். ஸோ தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அருணிமா, நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் வணக்கம் ருக்மணி பாட்டி, ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சன்னி, நல்லா இருக்கோம்.
0: சூப்பர்.
1: முதியோர் தின வாழ்த்துக்கள்.
0: ஆமா பாட்டி, முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். பாட்டி சொல்லுங்க.
1: அருணிமா
0: பாட்டி சொல்லுங்க, நீங்க சின்ன வயசுல உங்க தாத்தா பாட்டிகளோட எப்படி எல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க? ஹலோ பாட்டி, கேக்குதா? ஓகே பாட்டி, நீங்க சொல்லுங்க, சின்ன வயசுல தாத்தா பாட்டியோட எப்படி டைம் ஸ்பென்ட்
1: பண்ணுவீங்க? வாழ்த்துக்கள் சொன்னி.
0: வாழ்த்துக்கள் பாட்டி. ஹலோ பாட்டி. ஆமா பாட்டி,
1: வெளியில கொஞ்சம்
0: பாட்டி. நீங்க சின்ன வயசுல தாத்தா பாட்டியோட எப்படி நேரத்தை செலவிடுவீங்க? அந்த மறக்க முடியாத நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கோங்க.
1: அதாவது நம்மளே இப்ப தாத்தா பாட்டி ஆயிட்டோம், இருந்தாலும் எங்க தாத்தா பாட்டி பத்தி
0: சொல்றேன்.
1: எங்க அப்பாவோட அம்மா, அவங்க நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு எல்லா பணிவிடைகளும் நான்
0: செய்வேன்.
1: அதாவது அவங்க கொஞ்சம் கீழே விழுந்து நடக்க முடியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிற பேஷண்ட் ஆயிட்டாங்க. அப்ப வந்து எல்லா வேலைகளும் என்னென்ன அவங்களோட பர்சனல் ஒர்க் எல்லாமே முத கொண்டு நான் செய்வேன். அப்போ குளிக்க வைக்கிறது, அந்த துணி கட்டிருக்கிறது எல்லாம் துவைக்கிறது எல்லாமே, அவங்களோட சாப்பாடு கூட விட்டுட்டு
0: இருக்கேன்.
1: ஆனா அவங்க சாப்பிட்டுருவாங்க, இருந்தாலும் நான் விட்டுடுவேன். எங்க பெரியப்பா சித்தப்பா வகையில அஞ்சு பேரு, அஞ்சு குடும்பம் ஒன்னா இருந்தோம். அப்போ காலையில ஒருத்தர் ஒரு குடும்பத்துல இருந்து இட்லி போடுவாங்க, அவங்க இட்லி வேறு பண்றதுனால இட்லி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அந்த நான் பணியாற்ற செய்யறதுனால எனக்கு ரெண்டு இட்லி அப்படியே வச்சிருப்பாங்களா, பத்திரமா வச்சிருப்பாங்க. நம்ம எங்க வீட்டுல எல்லாம் சாப்பாடு தான் இருக்கும், அவங்க எல்லாம் பழம் அந்த இட்லி பத்திரம் பத்தி வச்சிருந்து நான் வந்தோன்னா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா வழியும் செய்யறதுனால, அதனால காசு அப்பப்ப கொடுப்பாங்க. அந்த மூணு காசுன்னா பாவர நாடக்குள்ள சுத்தி
0: வச்சுப்பேன்.
1: மூணு காசுன்னு ஒரு காசு இருக்கும்பா, அதுக்கு மிட்டாயி முறுக்கு இந்த மாதிரி வாங்கலாம். அந்த மூணு காசு தான் அது மாதிரி எல்லாம் செய்வாங்க. அப்புறம் அந்த பாட்டி காலத்து அப்படி, அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அப்பா வருவாங்க ஊர்ல இருந்து. அவங்க அம்மா பேட்டை, அது என்ன அம்மா பேட்டைன்னா ஈரோடு அம்மா பேட்டை, மேட்டூர் சந்தான இருக்கு. அந்த அங்க இருந்துட்டு வருவாங்க. வரும்போது ஒரு ஒரு கை ஒரு நாம்பு மிட்டாய் வாங்கிட்டு வந்துருவாங்க. பேர குழந்தைங்க ஒரு 20 பேர் இருப்போம், 20-25 பேர குழந்தைங்க. தாத்தா வந்துட்டாங்க, தாத்தா வந்துட்டாங்கன்னு எல்லாம் போய் முன்னாடி தாத்தா தாத்தாங்கும் போது அந்த மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய், அந்த மிட்டாயில ஆளுக்கு ஒன்னா தருவாங்க. அப்படி அந்த மிட்டாயை வாங்கினவங்க எல்லாம் வாங்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்புறம் அந்த தாத்தா அந்த மாதிரி ஒரு நாள்ல, அப்புறம் தாத்தா வீட்டுக்கு நாங்க போனோம்னா காடுக்காரங்களுக்கு இருக்குது கல்லக்காய் எல்லாம், நிறைய கல்லக்காய் சீசனுக்கு போனோம்னா அப்படி கொட்டி வச்சிருப்பாங்க. நாங்க போய் அந்த கள்ளக்கா மேல பிறண்டுவோம், படுத்து பிறண்டுவோம். அந்த மாதிரி நல்லா இருக்கு சாமி. அதெல்லாம் என்ன வாயிலே சொல்ல இயலாது. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ப்பா. இப்ப நானே வந்து பாட்டி ஆயிட்டேன். இருந்தாலும் இப்ப நம்மளுக்கு அந்த மாதிரியான அந்த காட்டு பயிர்கள், சோளக்கய பூத்த என்று சொல்லுவாங்கல்ல, சோளக்குழு அதிக, அதை பொறிச்சுட்டு வந்து கம்பு போட்டை எல்லாம் பொறிச்சுட்டு வந்து ஒரு பையில போட்டு தட்டி அப்புறம் கையில நேர்த்தி எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே அந்த பச்சை கம்புல கையில நிமித்தி தருவாங்க. நிமித்தின்னு பேர் அதுக்கு. நிமித்தி தருவாங்க, கம்ப பொறிச்சு தருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கையெல்லாம் கிடைக்காது நம்மளுக்கு. இங்கேயும் நாலு பிள்ளைங்களுக்கு நல்ல சந்தோஷமா எல்லாம் நிறைய அவங்க எல்லாம் படிக்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பள்ளிக்கூடமா போச்சு. அதனால நாங்க சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு புரியாது. அதனால என்ன படிக்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துட்டு
0: இருப்பேன்.
1: பொழுது பொழுது நல்லா போயிட்டு இருக்குது சாமி.
0: ஓகே ஓகே பாட்டி, நன்றி பாட்டி உங்களோட அந்த நினைவுகள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ருக்மணி பாட்டி கால் பண்ணி அந்த சின்ன வயசு நினைவுகள், தாத்தா பாட்டிகளோட செலவிட்ட அந்த நேரங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம கூட ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ எனக்குமே அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். சோ நானுமே தாத்தா கிட்டையும் பாட்டி கிட்டையும் போயிட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து வாங்கினாலும் இன்னொன்னு கொடுங்க இன்னொன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி போய் வாங்கிக்கிட்டே இருப்போம். சோ இந்த ஒரு ஞாபகங்கள் இப்ப நினைச்சு பார்க்கும் போதும் அவ்வளவு அழகா இருக்கு. சோ கண்டிப்பா நீங்களும் இவங்களை மாதிரியே என் கூட உங்களோட அந்த நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மௌனீஸ்வரி. நான் மாவட்ட சமூக நல அலுவலராக சேலம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக இப்போது நாங்கள் என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னா, முதியோர் இல்லங்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு இல்லங்கள், சேவை இல்லங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பகல் நேரத்தை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து முதியோர்களுக்கு சொத்து டிஸ்பியூட்ஸ், அதாவது அவங்க மகன் மகள் கூட்ட வந்ததுன்னா நாங்கள் அதை வந்து கிரிவியன்ஸ் அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்புச்சோலைங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம், அதாவது பகல் நேர பராமரிப்பு இல்லம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முதியோர்கள் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்களுடைய அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற முதியோர்கள் வந்து ஒரே இடத்துல கூடி அவங்க பகல் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம இந்த அன்புச்சோலை ரன் ஆகிட்ருக்கு. இதில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, காலையில் 8:00 to 9:00 வந்துடுவாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அவங்க படிக்கிறதுக்காக வந்து நூலகம், பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது. உள் விளையாட்டுகள், தாயம், பரமபதம், செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி அவங்க வந்து உள்ளே விளையாடுறதுக்காக பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிவி தொலைக்காட்சியை அவங்க பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா தொலைக்காட்சி சேவைகளும் இருக்குது. அவங்களுக்கு வந்து காலையில் சிற்றுண்டி மற்றும் மதியம் வந்து மதிய உணவு கொடுத்துருவோம். அப்புறம் ஈவினிங் வந்து அவங்க போகும்போது ஸ்நாக்ஸ் தான் தே கேன் கோ ஆஃப்டர் 5:00. அன்புச்சோலைக்கு ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 50 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளுக்கு அன்புச்சோலை 2 இடத்துல நம்மளுக்கு சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து பிரபஞ்சங்கிற ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, அது எங்கே இருக்குன்னா சூரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து போதி மரம், அது எங்கே இருக்குன்னா லா காலேஜ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இருக்குது. அது என்னென்னா வந்து முதலமைச்சரின் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு சட்ட உதவி, முதியோர் இல்லம் மற்றும் எல்டர்லி ஹெல்ப்லைன், அந்த சேவைகள்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 1-4-5-6-7 என்ற முதியோர்களுக்கான சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 23 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் 2 முதியோர் இல்லங்கள் வந்து மத்திய அரசின் பங்களிப்போடு செயல்பட்டுருக்கு. 9 முதியோர் இல்லங்கள் வந்து கட்டணம் ஏதும் இல்லாத இலவச முதியோர்கள் இல்லமாக செயல்பட்டுருக்கு. மீதி இருக்கிற 12 முதியோர்கள் இல்லம் வந்து அவங்க வந்து பே பண்ணி அவங்க தங்கிக்கலாம். அரசு சேவை முதியோர் இல்லங்கள்லாம் வந்து அதோட முழு செலவையும் வந்து அரசே ஏற்று அந்த சேவை இல்லங்களை நடத்திட்டு வராங்க. இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 மூலயமா மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு, வாழ்க்கை மற்றும் சொத்து பாதுகாப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதியோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்கள பாதுகாக்கல இல்லை பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எங்களை நாடி எங்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஆடியோ ஆஃபீஸ் என்கொயரிக்கு அனுப்புவோம். அங்கேருந்து நம்ம இங்கே ஓகே இல்லை சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னாங்கன்னா இட் வில் பி க்ளோசிங். அந்த கன்சலேஷன் ஒர்க் வந்து நாங்கள் இங்கே DSW பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுற கன்சலேஷனில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆடியோ கொடுத்த தீர்ப்பிலையும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தே கேன் கோ ஃபார் கலெக்டர் அப்பீல். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது, அது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்கள் பார்வையில் ஒரு சீனியர் சிட்டிசன் என்னென்ன முக்கியமான 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவது தங்களுக்கு தகுதியான அரசு திட்டங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதா விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக ஏதேனும் பிரச்சனை, புறக்கணிப்பு அல்லது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் அமைதியாக இருக்காமல் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்தை உடனே நாடணும். இல்லைனா சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 1-4-5-6-7 தொடர்பு கொண்டு முதியோர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைக்கலாம். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் அனுபவம், அறிவு மற்றும் அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக எடுத்துட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பு.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
0: என்ன தாத்தா பாட்டிங்களோட ஞாபகத்துல இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்க என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கடை சகோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் தாமோதரன். எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கேன். என்னுடைய குழந்தை எப்படி இருக்கீங்க?
0: நானுமே அருமையா இருக்கேன்னா.
6: அதாவது தாத்தா பாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, அப்பா சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு பேராசைன்றதே இருக்க கூடாது. இரண்டாவது, விட்டு கொடுத்துருப்போற குணம் இருக்கணும். நிறைய சொல்லுவாங்க, இது ரெண்டுமே உனக்கு இருந்துட்டாக்கா வாழ்க்கையில அருமையா இருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி நீ வயசானதுக்கு அப்புறம் வளர்ந்த கருத்து, நீங்க யார் யாரும் முதியோர் இருக்கிறாங்களோ உன்னால முடிஞ்சது நீ சில உதவிகள் செய்யலாம் அப்படின்னாங்க. நான் கருத்து தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட குழந்தை கூட்டு விட்டு நான் முதியோர் இல்லம் போவேன். எல்லாம் 7 முதியோர் இல்லம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு முதியோர் இல்லம் போயிட்டு ஒரு 35 பேர் 40 பேர் பழம் பிஸ்கட் வாங்கி கொடுத்து என்னுடைய குழந்தை கையால கொடுக்க சொல்லுவேன். இப்படி கொடுத்து இப்ப என்னால முடியல, 2 இடம்தான் போறேன். யாருனா வருவாங்க, ஒரு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. உங்ககிட்ட பழைய துணி இருந்தா கொடுங்க, நான் வாங்கி பழைய துணி வாங்கிட்டு போவேன். பிஸ்கெட்டு பழம் கொடுத்து வருவேன். அடுத்த தடவை போறப்போ பொட்டலமும் ஸ்வீட்டா வாங்கி கொடுத்துருப்பேன். வருவோம் நாள் என்னால முடிஞ்சது அவங்க என்கிட்ட 2000 ரூபாய் கொடுக்குறது. அது மாதிரி பழைய துணிகளை போய் நான் கொடுத்துட்டு வருவேன். அன்னைக்கு அவரு சொன்னத ரெண்டு விஷயம், நிறைய விஷயத்துல 2 விஷயத்த நான் கடைபிடிச்சிட்டு வரேன். விட்டு கொடுத்தாரு யாரும் கெட்டு போனதுன்னு அப்பதான் தெரிஞ்சது. என்னுடைய துணிவா இருக்கணும் 38 ஆண்டுகள் அருமையான வாழ்க்க வாழ்ந்து. இது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றிண்ணா. ஓகே, இன்னைக்கு சென்னையில இருந்து தாமோதரன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. ஸோ கால் பண்ணி அவங்க தாத்தா பாட்டி அவங்க கொடுத்த அந்த கருத்துக்களை நான் இப்போ வரைக்குமே பின்பற்றிட்டு இருக்கேன். இதனால நிறைய மன நிம்மதி கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதே மாதிரி நீங்களும் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-107 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. திவா என் காதல் அப்படின்ற பாடலும், ஜார்ஜன் மேத்யூட வெண்ணிலவே அப்படின்ற பாடலும் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
0: என்ன தாத்தா பாட்டிங்கள உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், சோ அவங்களோட இருந்த அந்த சின்ன வயசு நினைவுகளை நீங்க இன்னைக்கு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
6: இன்னைக்கு
0: வந்து ஒரு மழையும் இல்லாம வெயிலும் இல்லாம ஒரு மாதிரி மைல்டான கிளைமேட்டோட நல்லா ஜாலியா போயிட்டு இருக்குண்ணா.
6: சூப்பர்ப்பா, சூப்பர். எனக்கு என்னுடைய பாட்டின்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. காரணம் என்னன்னா, சின்ன வயசுல என்னுடைய பாட்டி தான் என்ன வந்து கோவிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. எனக்கு குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி கொடுப்பாங்க. அதனால என்னுடைய பாட்டி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நிறைய பழமொழி எல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறமா எனக்கு குட்டி குட்டி ஹிந்தி வார்த்தைகள் அதெல்லாம் கத்துக் கொடுப்பாங்க. எனக்கு வந்து பாட்டி பொழுது போகல, எனக்கு கதை சொல்லு அப்படின்னா அடுத்த சரியா எனக்கு கதை சொல்லுவாங்க. நான் தமிழ் இந்த அளவுக்கு சிறப்பா பேசுறேன்னா அதுக்கு ஒரு முக்கிய பங்கு பாட்டி அவங்க தான் சொல்லுவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த அட்வைஸ் அப்படிங்கறது சூப்பரா கொடுப்பாங்க. சில சமயம் தவறு செஞ்சேன்னு இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு தவறு சுட்டி கம்மிப்பாங்க. சரி செஞ்சேன் அப்படின்னா முதல் ஆள என்ன அப்ரிசியேட் அப்படிங்கறது பண்ணுவாங்க. இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய பாட்டி சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன வெளியில கூட்டிட்டு போய் இடுப்புல வச்சு வேடிக்கை காமிச்சு அழகா எனக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி இரவு சமயங்கள்ல நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துப்போம். அங்க நிலாச்சோறு எல்லாம் கொடுத்து அவ்வளவு துப்பவா எங்க பாட்டி வந்து எனக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் பண்ணிருக்கிறாங்க. இப்ப பாட்டி இல்ல, ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க என் மேல காமிச்ச அந்த பரிவு அதெல்லாம் எனக்கு நினைச்சு பார்க்கும்பொழுது புல்லரிச்சு போயிருக்கு. மொத்தத்துல என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகம் நிறைந்ததாகவும் இருக்கு. என்னுடைய பாட்டி கொடுத்த அட்வைஸ்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இந்த அளவு கூட பயனுள்ளதாக இருக்குப்பா.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நான் நன்றிண்ணா.
6: தேங்க்யூப்பா, பை பை.
0: ஓகே, இன்றைக்கி காட்பாடியில் இருந்து சந்திரசேகரனா கால் பண்ணியிருந்தாரு. ஸோ கால் பண்ணி இப்போவுமே பாட்டி இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவங்க கொடுத்த அந்த அட்வைஸ், அவங்க கொடுத்த அந்த பாசம் இப்போவுமே எனக்கு வந்து ஞாபகத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன
2: இருக்கும்
1: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
2: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. சோ இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக. என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு வந்து முதியோர் தினம் இல்லையா, சோ அதனால உங்களோட தாத்தா பாட்டிகளை எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் அது மட்டுமே இல்லாம அவங்க கூட அந்த ஸ்பெண்ட் பண்ண டைம், அந்த மெமரிஸ் இப்போ வரைக்கும் ஞாபகத்துல இருக்கா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா கேட்டிருந்தேன். சோ இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: இருந்தாலும் பரவாயில்ல,

0: மாசினாகப்பட்டியில இருந்து சதீஷ் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. சோ அழகான அந்த நினைவுகள் சின்ன வயசுல இருந்துச்சு, இப்ப அவங்களோட நினைவுகள் மொத்தமா எனக்கு வந்து இப்ப நீங்க இந்த டாபிக் கொடுத்ததுனால எனக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அடுத்தடுத்து இன்னும் சில விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். அடுத்ததாக ட்ரெண்டிங்கான விஷயம்லாம் நான் உங்களுக்காக சொல்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க. ஸோ இப்போ 107.8 இது வாலிப வயசு நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.
1: Let's gear up. Report and dropping the damn track. Guess who is back? We'll make it bang it. No, I'll be back. Taylor. It's so late. It's them on the beat, bringing my heat.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
4: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
4: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
2: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
5: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: லேசா லேசா
7: லேசா லேசா.

நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சோ ட்ரெண்டிங்கான விஷயங்கள் சில விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அண்ட் அதே நேரத்துல இன்னைக்கு நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு நிறைய நேயர்கள் இன்னைக்கு நம்ம கூட பதில் எல்லாம் பகிர்ந்துகிட்டாங்க. சோ யார் யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம கூட பேசினாங்க அப்படின்னா, திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா, ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியில இருந்தும், தாமோதரன் அண்ணா சென்னையில இருந்தும், சதீஷ் அண்ணா மாசிநாயகப்பட்டியில இருந்தும், சந்திரசேகர் அண்ணா காட்பாடியில இருந்தும் அவங்களோட கருத்துக்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதோட நானுமே இப்போ இங்கே இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தையும் மற்றும் ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஸ்ரீஹரிணி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி, டாடா பாபா நேர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: பாதுகாப்பு அப்படின்றது அடுத்தவங்க வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு காத்திருக்கிறதுக்கு கிடையாது. அது எந்த இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் பதற்றமே இல்லாம தன்னைத்தானே காப்பாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனதைரியமும் அதுக்கான உக்தியிலும் ஒரு பொண்ணு வளர்த்து கொள்ளும் போதுதான் உண்மையான கவசமா இருக்க ஆரம்பிக்கும், உண்மையான பாதுகாப்பா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த எண்ணம் எல்லா பெண்களுக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களையும். தற்காப்பு அப்படின்றது வெறும் ஆயுதம் கிடையாது, ஆபத்தை கண்டு அஞ்சாம சுயமா செயல்படக்கூடிய ஒரு அசைக்க முடியாத துணிச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த துணிச்சல் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக சுயமா செயல்படுறதுக்காக என்னென்ன தற்காப்பு கலைகள் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட யோசிச்சு பாருங்க. பெண் பிள்ளைகளா இருக்காங்க அப்படின் போது அவங்க கிட்ட வந்து என்னென்ன மாதிரியான தற்காப்பு கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவங்க வந்து என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத கேட்டுட்டு இல்ல நீங்க சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி மறக்காம 9 7 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கேட்டு நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா வெளியில போகும்போது நம்ம வீட்டில் கூடிய பெண்கள் கிட்ட எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பத்திரமா இருக்கணும், தனியா போக கூடாது அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு நாம வந்து பயத்தை மட்டும்தான் ஊட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த சூழல்ல ஆபத்து அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அதை சுயமா எப்படி எதிர்கொள்றது அப்படின்றத நாம வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயங்க ஆரம்பிச்சிடறோம். அதை சொல்லிக் கொடுக்கறதே இல்ல. ஒரு பொண்ணு தன்னோட சொந்த பாதுகாப்புக்காக அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லலான் இருக்கேன். முதலாவதா வந்து சூழல் விழிப்புணர்வு அப்படின்றது தேவை. நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா, உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத விஷயம் அங்க நடக்குது அப்படின்னு போது அந்த நேரத்துல குரல் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதையும் தாண்டி அந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு விலகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடிப்படை தற்காப்பு யுக்திகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும் அளவுல மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சிம்பிளான விஷயங்கள் தான், கண்ணு மூக்கு இந்த தொண்டை பகுதி இது எல்லாத்தையும் தாக்கணும் அப்படின்னா அவங்களால வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்க ஆரம்பிக்கும், தொண்டை பகுதியில் பேசுறதுக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்க ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரியான சின்ன சின்ன யுக்திகளை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஜிட்டல் அவசர உதவி எண்கள்லாம் இருக்கு, அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். 10 99 நம்பரா இருக்கட்டும், இல்ல காவலன் SOS அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்ட்வேர் ஆப்பா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பெண்கள் எந்த இடத்துலயுமே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தோணிருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல வந்து ஆபத்து வருது அப்படின்றத பயந்து அழுது ஒரே இடத்துல உறைஞ்சு போயிடாம நீங்க அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா பெண்களுக்கு இருக்க ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து நம்ம சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுக்கறதுக்கு அடிபட்டு அவங்க வந்து கீழே விழுந்துட்டா இப்படிதான் நடக்கும், பொறுமையா தான் கத்துக்கணும் நம்ம சொல்லி கொடுக்கறோம். அதே மாதிரிதான் எல்லா சூழ்நிலையிலும் பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்துரைச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கணும். அது மூலமா தான் பாதுகாப்பான சூழல் அவங்களை சுத்தி உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அந்த கேள்விக்கு மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க நேர்களே. பெண்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக சுயமா செயல்படுறதுக்காக என்ன மாதிரியான தற்காப்பு கலைகள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதா இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம கால் பண்ணி சொல்லிடுங்க உங்களுடைய பதில்களை. நான் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து 2 பாடல் கொண்டு வந்திருக்கேன். கேரட் வாங்க நேர்களே, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவர் அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: சோபனா அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு நாயகி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த கதாபாத்திரத்தின் மூலமா கோடிக்கணக்கான இதயங்களை கவர்ந்து 70வது தேசிய திரைப்பட விருதுகள்ல சிறந்த நடிகை விருது வந்து வென்றிருக்காங்க. அப்படிப்பட்ட சோபனா அப்படின்னு சொல்லக்கூடிய நித்யா மேனன் அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல தான் இவங்க வந்து நித்யா மேனன் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு வந்து திரைப்படத்தை இயக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அந்த லட்சியத்தோடு தான் திரைத்துறைக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. எதிர்பாராத விதமா வந்து நடிப்புல கொஞ்சம் ஆர்வம் அவங்களுக்கு அதிகமா இருந்ததுனால கேமராவுக்கு முன்னால களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க. சினிமா பின்புலம் எதுவுமே இல்லாம வழக்கமான கவர்ச்சி பாத்திரங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. அதனால தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா அதாவது பான் இந்தியா திரையுலகத்துல முன்னணி கதாநாயகியா உருவெடுத்திருக்காங்க இவங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சுலபமானதெல்லாம் கிடையாது. சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதனால வரைக்கும் சினிமா துறை அப்படின்னாவே வந்து ஒரு நடிகையா இருக்காங்க அப்படின்னு போது கவர்ச்சியா இருக்க ஆரம்பிக்கணும். திரையுலகத்துல கதாநாயகின்னு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கமான ஒரு பாணி இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாமே இல்லாம நடனங்கள் அவ்வளவுக்கும் இல்ல. நித்யா மேனன் கொஞ்சம் சபியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனால வந்து சமூக வலைதளங்கள்ல எக்கச்சக்கமான உருவ கேலிகள் இதெல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அது எல்லாத்தையும் இவங்களுடைய யதார்த்தமான நடிப்புல வந்து தவிடுபடி ஆக்கி இவங்களுடைய தனித்துவத்தை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் தாண்டி முன்னணி நட்சத்திரங்களுடைய படங்களை நடிச்சாலும் கதாநாயகிக்கு உரிய முக்கியத்துவம் சுயமரியாதை இல்லாத கதாபாத்திரங்களை வெளிப்படையா வந்து எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாமா? அந்த டைம்ல கூட இவ்வளவு பெரிய ஆக்டர் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா அதை வேணாம்னு சொல்றீங்களே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்திருக்கு. அதையுமே வந்து சந்திக்க வேண்டிய சவால்களா இருந்திருக்கு. இவங்க வந்து ஒரு கதை நல்லா இருக்கணும், மக்களுக்கு கரெக்டா இருக்க ஆரம்பிக்கணும், நம்ம சொல்லக்கூடிய நாம நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் வந்து நல்லதா இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருந்திருக்கு. சோ அதுக்காக தான் வந்து 2022 வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு படம் வெளியாகுது. அந்த படத்துல சோபனா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடிச்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய அசாத்தியமான அந்த யதார்த்தம் உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் திரையுலகத்துல வந்து வியக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து பர்சனலா என்னோட லைஃப்லயுமே வந்து இந்த சோபனா அப்படின்ற ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நண்பர்கள் பெண் தோழிகள் இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு படமா இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருந்ததுனால 2024 ஆண்டின் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 70வது தேசிய திரைப்பட விருதுகள்ல திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக இந்தியாவின் உயரிய சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அப்படின்ற ஒரு விருது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ பலமுறை பிலிம் ஃபேர் அவார்டு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. மாநில அரசு விருதுகளையும் இவங்க வென்றிருக்காங்க நித்யா மேனன். சோ இவங்களுடைய யதார்த்தமான நடிப்புல நடிச்சதுக்காக இப்படிப்பட்ட விருதுகள் எல்லாமே வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். சோ இந்திய சினிமாவில தவிர்க்க முடியாத தலை சிறந்த நடிகைகள்ல ஒருத்தங்களா இவங்க இருக்காங்க அப்படின்றது ரொம்ப எல்லாராலையும் இப்போ வரைக்குமே வந்து வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. சோ திரைத்துறை அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து மக்களோட மனசுல இடம் பிடிச்சா போதும், அதுதான் வந்து எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமா மாறும் அப்படின்றத நித்யா மேனன் அவர்கள் வந்து யதார்த்தமான நடிப்புல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மாடலிங் அப்படின்ற ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா துறையில வந்து சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய யதார்த்தத்தை வந்து ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே போதும் நினைக்கிறேன். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சிலச நிகழ்ச்சியில இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய அந்த தையல், அதுக்கப்புறம் கைவினை வேலை சார்ந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதலாவதாக வந்து தையல் மிஷினை தொடர்ந்து கால்களால் மெதிக்கும் போது பெண்களுக்கு வரக்கூடிய கால் நரம்பு சுருடல், அந்த வெரிகோஸ் பெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சர்வதேச தொழிற்சார் சுகாதார நிறுவனம் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் இணைந்து நடத்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வுல தொடர்ந்து 4 மணி நேரத்துக்கு மேல மேனுவலா இருக்கக்கூடிய அந்த பெடல் மிஷினை இயக்கக்கூடிய பெண்கள் 52% பேருக்கு வந்து கால்கள்ல ரத்த நாளங்கள் பலவீனம் அடைஞ்சு வெரிகோஸ் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருண்டல் அப்படின்ற ஒரு நோய் ஏற்படுவதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெடல் ஒரே காலில் அப்படின்னா ரெண்டு கால்களால கீழ் நோக்கி மிதிக்கும் போது ரத்தம் இதயத்துக்கு மேல் நோக்கி தள்ளக்கூடிய நரம்புகளுடைய வாழ்வு தளர்ந்து போய் அசுத்த ரத்தங்கள் கணுக்கால்கள்லயே தேங்க ஆரம்பிச்சிருது. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பலவிதமான விளைவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நாள் முழுக்க இந்த சுடிதாரு ஜாக்கெட் இதெல்லாமே வந்து பெண்கள் தச்சு முடிச்சுட்டு மாலையில பார்த்தா கெண்டக்கால் இருக்கு இல்லையா, அதுல பச்சை நரம்பு அப்படின்னா நீல நரம்புகள் அப்படியே வந்து புடைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அட்டைப்பூச்சியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சுருண்டு போயிருக்க ஆரம்பிக்கும். அதெல்லாமே இருக்கு அப்படின்னு போது அதுவே வந்து வலிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். நைட்டு தூங்க போகும்போது கால்கள் யாராவது பிடிச்சு விடுவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். அளவுக்கு மீறி கணுக்கால்கள்லாம் மறுத்து போய் குடைச்சலும் வலியும் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சவால்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினதினமும் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு மிஷினை நீங்க தச்ச பிறகு 2 நிமிஷம் எழுந்து பாதங்களை மேலையும் கீழையும் அசைக்கிறது மூலமா நரம்புகள்ல தேங்கி இருக்கக்கூடிய ரத்தத்தை மேலோக்கி நகர்த்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பல பெண்கள் நைட்டு தூங்க போறப்ப எக்கச்சக்கமான உடல் வலிகளோட கை கால்கள்லாம் ரொம்ப வலியோட வந்து நைட்டு தூங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நைட்டு போய் படுக்கும் போது ஒரு தலகாணிய கால்களுக்கு அடியில வச்சுட்டு படுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து சீரா இருக்க ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதயத்தை விட கால்கள் மேல இருக்கிற மாதிரி நீங்க வந்து தலகாணியை வச்சு படுக்கிறதன் மூலமா ரத்த ஓட்டம் வந்து சீரா இருக்க ஆரம்பிக்கும். கால்கள்ல நரம்பு வீக்கம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது ஈஸியா வந்து மறைய ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாமே வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில பின்பற்றலாம். சோ ரத்த ஓட்டம் தடைபடும், இது யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயம் தான். கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த நீல நிறம் பச்சை நிற நரம்புகள் எல்லாமே வந்து தையல் மிஷின் அதிகமா பெடல் பண்றதுனால வரக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும். தீராத குடைச்சல் வலி அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். இதுக்காக கால் அசைவு பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம். நைட்டு தூங்கும் போறப்ப தலகாணிகளை வச்சு படுக்கிறதன் மூலமா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தையல் மிஷின், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டைலரிங் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியிலயும் வந்து நிறைய ஷாப்ல வந்து டைலரிங் போய் அங்கே கத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கால்கள்லாம் ரொம்ப வலியா இருக்கும், உடல் வலியும் இன்னும் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லெசன் நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார அளவுக்கு?
2: அது ஒண்ணும் இல்ல சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட்

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினிதாக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. வினிதாக்கா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பதிப்பகத்தில் வந்து புத்தகத்தை அச்சுடுவாங்களே, அந்த பதிப்பகத்தில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதையும் தாண்டி 2 புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஒன்று நிசப்தத்தின் குரல், இன்னொன்று இறந்தவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையான புத்தகங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் அந்த புத்தகத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றதையும் நான் பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி வினிதாக்கா வந்து இப்போ இருக்கிறது ஈரோட்ல இருக்காங்க, ஆனா பதிப்பகம் தர்மபுரியில இருக்க ஆரம்பிக்குது. வினிதாக்கா, இப்போ நீங்க எப்படி இந்த டிராவல் பண்றீங்க? ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட கடந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போக வேண்டியது இருக்கு. ஈரோடு, சேலம், தர்மபுரி இப்படி கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எப்படிக்கா நீங்க கடந்து போறீங்க?
6: ட்ரெயின் டிராவல் மட்டும்தான் நிஜமா. ட்ரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இது சாத்தியப்படுது. பஸ்ன்னா கண்டிப்பா சாத்தியப்படவே படாது. ஸோ மார்னிங் எப்படியும் நான் கிளம்பணும் அப்படின்னா 5:00 எழுந்திரிச்சிருவேன். ஸோ அம்மாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால குக்கிங் கொஞ்சம் அவங்க பார்த்துப்பாங்க. இன்கேஸ் அவங்க எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கும் போது தான் எந்திரிச்சு குக்கிங் ஃபுல்லாக நான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. நான் எந்திரிச்சேன்னா அங்கே கரெக்டாக டைமிங் தான், ஒரு 2 மினிட்ஸ் மிஸ் பண்ணாலும் நீங்கள் இங்கே ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிடுவேன். அங்கே 6:30 கரெக்டாக பஸ் ஏறினா மட்டும்தான் இங்கே வந்து 7:40 ட்ரெயினை பிடிக்க முடியும். இங்கேருந்து போய் அங்கே போனால் தான் அங்கே பஸ்ஸை பிடிச்சி நான் அங்கே போக முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே டைம் ஃபிக்ஸ்டு தான். எனக்கு ஸ்டார்டிங்கில் புதுசாக இருந்துச்சு, ஆனால் எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பிடிக்கும். ஆனால் ஃபேமிலியில் விட மாட்டாங்க, பயம். சின்ன வயசுலேருந்தே என்னை வந்து அப்படியே பொத்தி பொத்தி தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அது பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது பெருசாக அலைச்சலாக தெரியல. ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்காக நான் ட்ராவல் பண்ணி போகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அது ஒரு விஷயமாவே தெரியல. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு தவறையும்.
5: அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட தாண்டி அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்காவுடைய அந்த பேஷன், ஸோ பிடிச்ச துறையில சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி அக்காக்குள்ள இருக்கிறதுனால தான் இது நாள் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு பதிப்பகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க புத்தகங்களை அடுத்தடுத்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்தை 2 புத்தகங்களா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து வருமான

அப்படின்றது ஒன்று தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டத்தில் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா வினிதாக்கா மாதிரி தன்னோட சொந்த ஆசைகளுக்காக கனவுகளுக்காக ஓடிட்டு இருக்கக்கூடிய பெண்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத அக்கா ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ நேர்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, நீங்க உங்களுக்கு பிடிச்ச துறையா இருக்கட்டும் இல்லை வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட அக்கா வந்து தருமபுரி, அதுக்கப்புறம் சேலம், அதை தாண்டி ஈரோடுக்கு வீட்டுக்கு போக ஆரம்பிக்கணும். இப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொட்டீன் வந்து தின தினமும் இருக்க ஆரம்பிக்குது. காலையில நேரத்தை வெயில் பார்க்காம போக ஆரம்பிக்கணும், அதே மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி தான், வெயிலை பார்க்காத மாதிரி தான் போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் வீட்டுக்கு. இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு தூரம் ஒரு நாளைக்கு கடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இல்லாம வினிதா காட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரடி கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லைசா லைசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
3: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட கண்ணம்ம பகுதியில் யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதாவது பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது எந்த தருணத்திலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க எந்த ஒரு இடத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சோ இன்னைக்கு கூட காலகட்டத்தில் பெண்களுக்கு பிடிச்ச துறையில சாதனை பண்றதா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளுமே பெண்கள் புது புது விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு அதுல இருந்து நாம எப்படி வெளியில வரலாம், நாம யாரு, நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்றத ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து தெரியப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல சக்சஸ் ஆயிடுவோமா, நம்மளுடைய பிராண்ட் எப்படி வெளி தெரிய வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அவங்க வந்து நிறைய உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது ஃபேமிலி சைட்ல கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சவால்கள் அதிகமா இருக்கு அப்படின்போது ஃபேமிலி சைட்ல இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டின் மூலமா நமக்கு தான் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கூட சப்போர்ட்டிவா நிப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த சப்போர்ட் அப்படின்றது அவங்களுக்கு இல்லாததுனால அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம இவ்வளவு பண்ணியுமே வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நீங்க அவ்வளவு பெருசாலாம் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கலாம். இல்ல இதுக்கப்புறம் அடுத்தடுத்து சவால்கள் வருது அப்படின்னு போது நம்ம ஒருத்தர் மட்டும் தான் சமாளிக்கிற மாதிரியான எண்ணம் இருக்குமே அப்படின்ற ஒரு கவலை எல்லாமே வந்து பெண்கள் மத்தியில அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அந்த கவலை எல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது வேணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க நேயர்களே. இப்போ நம்ம கூட வினிதாக்கா இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வினிதாக்கா, இப்போ பெண்கள் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி சைடுல சப்போர்ட் அப்படின்றது வேணும்னு சொல்லியிருந்தீங்க, பெண்களுக்காக நீங்க வேற என்ன சொல்ல விரும்புறீங்கக்கா?
4: ஸ்ட்ராங்கா இருங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க, சேஃப் ஜோனை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க. சேஃப் ஜோன்லயே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சேஃப் ஜோனை விட்டு வெளியில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாவே எதெல்லாம் கஷ்டமா தெரிஞ்சுச்சோ அதெல்லாம் டே ரொட்டீன்ல அழகா தெரியும். அழகா தெரியறத நம்ம ரசிக்க ஆரம்பிச்சாவே லைஃப் ஈஸியா மாறிடும், எந்த ஒரு பேர்டனும் இல்லாம.
3: எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னைத்தானே ரசிக்க கூடியவங்களா நீங்க பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது செல்ஃப் லவ் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம்க்கா நீங்க சொல்லியிருக்க கூடியது. அக்கா இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு?
4: இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்குமே, ஸோ ஃபீல் குட்டா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ஸோ அதுக்குமே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி,
3: ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. அவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் உங்களோட கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் சவால்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்து ஊக்கமளிக்கக்கூடிய விதமாக வந்து பெண்கள் எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றிக்கா. நேயர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கூட வினிதாக்கா பேசியிருந்தாங்க, இதே மாதிரி நீங்களும் பேசணும், அதாவது பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் பேசணும்னு நினைச்சாங்க அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9 7 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்களும் அதாவது உங்க வீட்டில் கூடிய பெண்களும் வந்து மறக்காம லேசா லேசா நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேர்களே. இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிடுங்க நேர்களே. நான் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே.

0: இப்போ 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே நிகழ்ச்சியை ஒரு குட்டி கதையோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேகத்தின் சிறிய ரகசியம். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய வானத்துல குட்டி மேகம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த மேகம் வந்து எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும், அண்டு எப்பயுமே தனியாக தான் இருக்கும். ஸோ இதனாலேயே மற்ற மேகங்கள் யாருமே அதுக்கிட்ட சரியாக பேசவே மாட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு ஒன்றா போவாங்க, ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு மழையெல்லாம் பெய்யும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மேகம் எப்பயுமே தனியாக தான் இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அந்த மேகம் தவறுதலாக இன்னொரு வழியில் வந்து ஒரு வறண்ட பூமிக்கு வந்து வந்துச்சு. அப்போ மேலேருந்து கீழே பார்க்கும்போது கீழே இருக்க மக்கள் எல்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். பூவெல்லாம் ரொம்ப வாடி போய் மரங்கள் எல்லாம் ரொம்ப காஞ்சி போய் அப்படி இருந்துச்சு அந்த ஊர். ஸோ அதை பார்த்த உடனே அந்த மேகம் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம தான் சோகமாக இருக்கோம், இங்கே இருக்கவங்களும் சோகமாக இருக்க வேணாம், நம்ம இங்கே மழைய பொழியெல்லாம் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அது வந்து மழைய பொழிய ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ மேகம் நினச்சி பார்க்காத அளவுக்கு கீழே இருந்த மக்கள் எல்லாம் அதுக்கு பயங்கர ஆதரவு கொடுத்தாங்க. நல்ல வேலை நம்ம ஊருக்கு மழை வந்துருச்சு, இங்கே பாரு இனிமேல் பூக்கள்லாம் வந்து நல்லா பூக்கும், மரங்கள்லாம் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்தை மேகத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மேகமும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எப்பயுமே சந்தோஷத்தை மற்ற இடத்துல தேடக்கூடாது, நம்மளை சுற்றி தான் அந்த சந்தோஷம் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்கார் இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ,
1: ஹாய், உங்கள் நேம்?
2: பிரணவ்.
1: பிரணவ், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: எல்கேஜி.
1: எல்கேஜியா? சரி, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
2: மீரா ஸ்கூல்.
1: ஓஹோ, சரி ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ம், யார் யாரெல்லாம்? அது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தானா? சரி, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் விளையாடுவீங்களா கிளாஸ்ல? என்ன கேம் விளையாடுவீங்க? பால் வச்சு விளையாடுவீங்க. ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட பிரணவ் தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார். ஸோ தொடர்ச்சியாக அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரணவ் கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்க பிறந்த உடனே இந்த யூரின் சைக்கிள் அப்படின்றது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இதுல எது வந்து ஒரு நார்மலான சைக்கிள் சார்?
2: ஸோ ஃபர்ஸ்ட் டேன்ற போது ஒரு டைம் யூரின் போனால் போதும், செகண்ட் டே தேர்ட் டேக்கு அதே மாதிரி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் போனால் போதும் யூரின். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நேச்சரும் அது தகுந்த மாதிரி தான் நம்மளை வந்து படைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டே இவ்வளோ பால் நம்ம கொடுத்தா போதும். ஸோ நம்ம சங்கடையில் கலந்து பவுடர் பால் கலந்து 10 ml 15 ml கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. முதல் நாள் அம்மாட்ட வர பாலே வந்து குழந்தைக்கு போதுமான அளவு இருக்கும். சப்போஸ் குழந்தை அம்மாவுக்கு சுகர் வந்து பேபிக்கும் சுகர் கம்மியாகிற பட்சத்தில் அம்மாவோட ஃபீடிங் கம்மியாக இருக்கின்ற பட்சத்தில் நம்ம வேறு பவுடர் பால் அந்த மாதிரிலாம் கலந்து கொடுக்கலாம். மற்றபடி அம்மாவோட ஃபீடிங்கே வந்து பேபிக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு தெளிவான வியூ வந்து கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து என்ன மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் இணைஞ்சி இன்றைக்கி நம்ம கூட ஸ்ரீகுமரன் சார் பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி சார். ஓகே, தொடர்ச்சியாக நான் சில ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் குழந்தைகளோட இந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு. அதில் முதல் விஷயமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லையா, ஸோ இப்போ 6 வயசு குழந்தை வந்து சாப்பிடுது அப்படின்னா அவங்க சாப்பிட்ற முன்னாடி கை கழுவுனாங்களா அப்படின்றத பேரண்ட்ஸான நம்ம வந்து செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா குழந்தைங்க வெளியில் போய் விளையாடுவாங்க, விளையாடிட்டு வந்து கை கழுவணும் அப்படின்ற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ அது மிஸ் ஆகிறதுனால அப்படியே சடனாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ குழந்தை சாப்பிடுது எழுப்ப வேணாம் அப்படின்னு நம்மளும் சம்டைம்ஸ் விட்டுருவோம். அதனால் ரொம்ப பெரிய தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ளூ, வைரல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து குழந்தைங்க கை கழுவாமல் சாப்பிட்றதுனால ஏற்படுது அப்படிங்கிறத மருத்துவர்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக எல்லாருமே நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம். அடுத்ததான் நம்ம பிரணவ் கூட பேசலாம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரணவ் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம பிரணவ் கூட பேசிடலாமா? பிரணவ், நீங்க வந்து ஜாலியா ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் நாங்கள் வந்து பால்லாம் வச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி எனக்காக என்ன சொல்ல போறீங்க? இப்ப ரைம்ஸா இல்ல போயமா இல்ல தமிழ்ல ஏதாவது கதையா?
2: ஆத்திச்சூடி
1: சொல்ல போறீங்களா? ஓகே, வெரி குட். சொல்லுங்க.

0: வா, வெரி குட். கேட்ட உடனே அழகா சொல்லிட்டீங்க. சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஃபுல்லா?
1: கௌசி மேம்.
0: கௌசி மேம், சூப்பர். சரி, ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: கௌசி மேம்.
0: அதுவும் கௌசி மேமே தானா? ஏன் மிஸ் என்ன அடிக்கவே மாட்டாங்களா உங்களை? அதான் நான் பார்த்தேன், அதான் கௌசி மேம் ரொம்ப பிடிக்குமா? சரி, ஓகே. சரி, நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுவீங்க? விளையாடுவீங்க. சரி, அப்போ ஹோம்ஒர்க்கு, ஹோம்ஒர்க்லாம் பண்ணாதானே கௌசி மேம் அடிக்க மாட்டாங்க. அப்புறம் அது எப்படி நீங்க வந்து பண்ணுவீங்க? ஓ, வீட்லயே நீங்க வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிருவீங்க. வெரி குட். சரி, உங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா?
1: அம்மா.
0: மம்மி தான் ஹெல்ப் பண்ணுவாங்களா? கையெல்லாம் பிடிச்சி எழுத வைப்பாங்க தானே? கை பிடிச்சி. ஓகே ஓகே. சரி, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: வெல்கம். அண்ட் அதோட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் போட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்ப அருமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அது எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் ரமேஷ். ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
2: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிட்றேன்னா பாத்துக்கவே.
1: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
1: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவில் கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட பிரணவ் தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ பிரணவ் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787-707-107 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, இந்த நேரத்துல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இந்த ஒரு விண்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சூப் ரெசிபி தான் சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை 1 கப். ஸோ முருங்கைக்கீரை நான் சொன்ன உடனே நீங்கள் யோசிக்கலாம், குழந்தைங்களுக்குலாம் முருங்கைக்கீரை பிடிக்கவே பிடிக்காது, இந்த பேரை சொன்னாலே அவங்க ஓடிடுவாங்களே அப்படின்னு. ஸோ இது வந்து முருங்கைக்கீரை பேர் தான் அப்படின்னு நம்ம வந்து வச்சுருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை 1 கப், சின்ன வெங்காயம் 5, பூண்டு 3 பல், தக்காளி 1, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, தண்ணி 2 கப், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ டக்குன்னு எப்படி இந்த முருங்கைக்கீரை சூப் செய்கிறது அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக தக்காளி இருக்கு இல்லையா, அதையுமே நல்லா கட் பண்ணி சேர்த்து வதக்கிடணும். அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை, மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து 8-10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருணும். ஸோ வேகும் போது கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அண்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நல்லா எல்லாமே வெந்து வந்திருக்கும். இப்போ அதை அப்படியே வடிகட்டி ஒரு டம்ளர்லேயோ இல்லை கண்ணாடி கப்லேயோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அது கூடவே லைட்டாக மிளகுத்தூளை மேலே தூவி கொடுத்தா சூப்பரான முருங்கை

0: ஆரோக்கியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட குழந்தைங்களை இந்த எஜுகேஷன் வைஸா டெவலப் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து இந்த துருதுருன்னு இருப்பாங்க, எந்த ஒரு வேலை சொன்னாலும் அப்புறமேட்டு செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்க நாளடைவில் இந்த ஸ்டடிஸ் சம்மந்தமாக பேரண்ட்ஸ் சொல்கிற அந்த டிசிஷனை கேட்டுக்குவாங்களா மேம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் வந்து பயோமேக்ஸ் எடுங்க, நீங்கள் காமர்ஸ் எடுங்க அப்படின்னு பேரண்ட்ஸோட அந்த சஜஷனை குழந்தைங்க ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்?
4: முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து மாணவர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த காலேஜில் போய் சேர்றது அவங்களுக்கு உண்டான படிப்பு படிக்கிறதுனாங்க. ஆனால் இப்போ தற்போதுள்ள மாணவர்கள் அப்படிலாம் இல்லைங்க. அவங்க நிறைய வந்து சமூக வலைத்தளங்களில் ஒன்றி இணைந்திருக்கனால இந்த கோர்ஸ் படித்தா இவ்வளவு சீக்கிரத்தில் நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், இந்த காலேஜில் நமக்கு படித்தா கேம்பஸ் இன்டர்வியூ வரும் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் மாணவர்களிடையே நிறைய இருக்குது. அவங்களே அவங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான படிப்பை எடுத்துக்கொள்வதற்கு மாணவர்கள் இன்றைக்கி தெளிவாக வந்துட்டு இருக்காங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, அதோட நானுமே இப்போது நிகழ்ச்சியில் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நிலை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, இந்த பாட்டை நான் டாப் 10 ஓட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அண்ட் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. உலகத்துல நம்மள ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சில இடங்கள் இயற்கையோட அழகுக்காக பிரபலமா இருக்கு, சில இடங்கள் அதை வரலாற்றுக்காக பேசப்படுது. ஆனா இன்னும் சில இடங்கள் இயற்கையும் மனிதர்களுடைய அறிவும் எப்படி ஒன்னா பயணிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான இடம் தாங்க பஃபல்லோ ரிட்ஜ் அப்படின்றது. இதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பகுதியில் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அமெரிக்காவோட மினசோட்டா மற்றும் தெற்கு டகோட்டா பகுதிகளில் பறந்து இருக்கக்கூடிய பஃபல்லோ ரிட்ஜ் சுமார் 60 மைல், அதாவது 97 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய உயரமான குன்று பகுதியாக இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1995 அடி உயரத்தில் இது அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்தோட மிக முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? காத்து. பஃபல்லோ ரிட்ஜோட உயரமும் அங்கே இருக்கக்கூடிய அதிகமான சராசரி காத்தோட வேகமும் அந்த பகுதியை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், குறிப்பாக காற்றாலை மின்சார உற்பத்தி செய்வதற்கான முக்கியமான இடமாக மாறியிருக்கு. 2022 மே மாத நிலவரப்படி பஃபல்லோ ரிட்ஜ் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் இருந்ததா சொல்லப்படுதுங்க. இதில் சில காற்றாலைகள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவப்பட்டது. அதாவது இயற்கை கொடுக்கக்கூடிய காற்றை வெறும்னே கடந்து போக விடாமல் அதே காற்றை பயன்படுத்தி மின்சாரமாக மாற்றுறது. இதுதான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலோட முக்கியமான நோக்கம். பஃபல்லோ ரிட்ஜோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அதோட நில அமைப்பு. இது உயர்நில பகுதிகளில் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மிசிப்பி மற்றும் மிசூரி ஆறுகளோட நீர்பிடிப்பு பகுதிகளை பிரிக்கக்கூடிய ஒரு நீர்வடிப்பு மேட்லியும் பஃபல்லோ ரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. இங்கே இயற்கை மட்டுமில்ல, வரலாறுமே இருக்கு. குடியேறிகள் இந்த பகுதிக்கு வந்து நகரங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே டக்கோட்டா பூர்வீக அமெரிக்க மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க பஃபல்லோ ரிட்ஜ் பகுதியில் கிடைக்கக்கூடிய கேட்லினைட் அப்படின்ற களிமண் கல்லை பயன்படுத்தி பாரம்பரிய குழாய்களை உருவாக்கினாங்க. அந்த பாரம்பரியத்தோட ஒரு பகுதியாக இந்த கல் இன்னமுமே பயன்படுத்தப்படுதுங்க. இயற்கை, வரலாறு, தொழில்நுட்பம், இந்த மூணும் ஒரே இடத்துல சந்திக்கும் போது எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு நல்ல உதாரணம் தாங்க பஃபல்லோ ரிட்ஜ். ஒரு காலத்தில் உயரமான புல்வெளிகள் நிறைஞ்சிருந்த இந்த பகுதியில் இயற்கை பாதுகாப்புக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஹோல் இன் த மவுண்டைன் பராரைட் அப்படின்ற இயற்கை காப்பகம் குறைஞ்சி வரக்கூடிய உயரமான புல்வெளிகளையும் அதை சார்ந்த பூச்சிகள் மற்றும் விலங்குகளையும் பாதுகாக்க உருவாக்கப்பட்டதுங்க. அதே நேரத்தில் பஃபல்லோ ரிட்ஜ் பகுதியில் பல காற்றாலை பண்ணைகளும் அமைஞ்சிருக்கு. நோபல் வின் ஃபார்ம், பஃபல்லோ ரிட்ஜ் வின் ஃபார்ம், ஃபேண்டன் வின் ஃபார்ம் போன்ற காற்றாலை பண்ணைகள் இந்த பகுதியில் இருக்கு. நேர்களே, ஒரு இடம் நமக்கு ஒரு பாடம் சொல்லணும் அப்படின்னா அது புத்தகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஒரு மலை, ஒரு காற்று, ஒரு புல்வெளி, ஒரு காற்றாலை, இதுவே நமக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லி கொடுத்துடும். இயற்கையை ரசிக்கிறது மட்டும் போதாது, இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாத்து அதோட சக்தியை பொறுப்போட பயன்படுத்துறதும் நம்மளோட கடமையாக இருக்கு. இதுதாங்க பஃபல்லோ ரிட்ஜ் நமக்கு சொல்லக்கூடிய அழகான விஷயம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதுல உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போடநாய்க்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேரிலே நம்ம ஏற்காடு அப்படின்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்கு சேலம் மாவட்டத்தில். இந்த சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய இந்த ஏற்காட்டில் மொத்தமாக 69 கிராமங்கள் இருக்குங்க. இந்த 69 கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் தனித்தனியாக அங்கே போய் மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட நேரடியாக சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில்

0: ஏற்காட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ் பற்றியும் அங்கே வனவிலங்கு பிரச்சனைகளை பற்றியும் அங்கே செய்யக்கூடிய விவசாயங்களை பற்றியுமே தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் கடைசியாக நான் காக்கம்பாடி கிராமத்துக்கு போயிருந்தப்போ குப்பாயி அப்படின்ற ஒரு பாட்டியை சந்தித்து சில விஷயங்களை கேட்டிருந்தேன். அவங்க நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துருந்தாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: விவசாயம் அந்த காப்பி செடி, அந்த செவக்கு மரம், மிளகு கொடி, அதுதான். வேறு விவசாயமெல்லாம் அங்கே இல்லை. இதான் எரமா தொல்லை தான், எதுவும் போடுறதுக்கு இல்லையே.
2: திருவிழாலாம் நடக்குமா?
1: திருவிழா நடக்கும். பெருமாள் கோயில் அங்கே இருக்குது, மாரிய கோயிலில் தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு மரம் போடுவோம், வருஷத்துக்கு ஒரு மரம், ஒரு எட்டு நாளைக்கு
3: முன்னே கொடி கட்டுவோம்.
1: எட்டு நாளைக்கு முன்னே கொடி கட்டிடுவாங்க, அப்புறம் சுத்தமாக இருக்குவாங்க ஊடு ஊர், அப்புறமே நோய் போடுவாங்க.
2: காட்டெருமை வந்துட்டு அதனால் என்னென்ன பாதிப்பு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க?
1: காட்டெருமை வந்துட்டு மொத்தம் காட்டில் போய் ஒண்டியவெல்லாம் யாரும் போகிறதுக்கு இல்லை கண்ணே. இது அதுதான் இப்போ சனம் ஒண்டியாக காட்டுக்கு போகிறதுக்கு இல்லாமல் கிடக்குறாங்க பயந்துக்கிட்டு. போனால் பாஞ்சிடுத்து, தள்ளி விட்டு போயிடுத்து, அப்புறம் காப்பி செடிலாம் தூக்கி கடாச்சிட்டு போயிடுத்து, அப்புறம் செவுக்கு நாத்தெல்லாம் மொட்டை மொட்டையே தின்னு பிடித்து போடுற, அதுவும் வந்து அந்த விவசாயமும் வரவிடாது பண்ணுது, ரொம்ப அழிம் பண்ணுது.
2: சரிங்கம்மா, நன்றிம்மா.
1: நன்றி.
0: ரொம்ப பொறுமையாக உள்ள விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்ட குப்பாய் பாட்டிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி.
3: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
2: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
3: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
2: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை.
2: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
3: தொடர்புக்கு 9566664663.
2: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் பிளியூர் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்ததுங்க. அந்த திருவிழாக்கு போயிருந்தப்போ தர்மராஜா பாடல் அப்படின்ற ஒரு அருமையான பாடலை நமக்காக பாடி காட்டினாங்க. அந்த பாடலை பாடி கொடுத்த அந்த கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடியே, அந்த பாடல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால தினமுமே அந்த பாடலிருந்து ஒரு சின்ன பகுதி உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ணப்படுது. அந்த வகையில் இன்னைக்கு அந்த பாடலிருந்து ஒரு சின்ன பகுதி ஏதோ உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுடுவாங்க.

அவதிலே கூட துண வர வேணும். எங்களுக்கு மண்டாயோ நுகமாலாயா, மணிக்குறலாயா, மங்கம்மாளாயா.

ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம்னு இருக்கே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் ரமேஷ். ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
2: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிட்றேன்னா பாத்துக்கவே.
1: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
1: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவுல கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடியுமே நமக்கு தெரிஞ்ச ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. சில செடிகள் அழகா இருந்தாலும், சில செடிகள் மருத்துவ பயன்பாடுகளா அறியப்பட்டாலும், இன்னும் சில செடிகள் அழகா இருந்தாலும் கவனமா கையாள வேண்டியதா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தாவரம் தாங்க ஜட்ரோபா காசிபிக்போலியா அப்படின்றது. இங்கிலீஷ்ல இதை வெள்ளியாச் புஷ் அப்படின்ற பேர்களால கூப்பிடுறாங்க. இதோட பூர்வீக பகுதிகளான மெக்சிகோ, தென் அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகள் குறிப்பிடப்படுதுங்க. ஆனா இப்போ உலகத்தோட பல வெப்பமண்டல பகுதிகளில் இந்த தாவரத்தை பார்க்க முடியும். இப்போ இதோட தோற்றத்தை பார்க்கலாமா? இந்த தாவரம் சுமார் 2.5 முதல் 4 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட இலைகள் 3 மடல்களை கொண்டிருக்கும். இளம் நிலையில இலைகள் ஊதா நிறத்திலையும் ஒட்டும் தன்மையோடையுமே இருக்குங்க. வளர வளர அது பிரகாசமான பச்சை நிறமா மாறுது. அது மட்டும் இல்லாம சின்ன சிவப்பு நிற பூக்கள், அதோட மையத்துல மஞ்சள் நிறம் பார்க்கவே அழகா இருக்கும். ஆனா அந்த பூக்களுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய செறி அளவிலான விதைக்காய்கள் விஷத்தன்மை கொண்டது. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்ல போறேங்க, அதுதான் இந்த தாவரத்திலேயே முக்கியமான விஷயம். அழகா இருக்கு அப்படின்றதுக்காக எல்லா தாவரங்களையும் தொடுறது, அப்படி இல்லைன்னா பயன்படுத்துறது பாதுகாப்பானது அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. இயற்கையில இருக்கக்கூடிய தாவரங்களை பத்தி சரியான அடையாளமும் அறிவும் ரொம்ப அவசியங்க. இந்த தாவரத்துக்கு இன்னொரு சுவாரஸ்யமான பக்குவமே இருக்கு. பாரம்பரிய மருத்துவத்தில் இதோட இலைகள், தண்டுகள், வேர்கள், விதைகள் மற்றும் பால் போன்ற பகுதிகள் பல்வேறு வகைகளில் பயன்படுத்தப்பட்டதா சில தகவல்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அலர்ஜி எதிர்ப்பு, வலி நிவாரணம், காய்ச்சல் குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய பயன்பாடுகளும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதே நேரத்துல இது பாரம்பரிய பயன்பாடுகள் அப்படின்றதையும் அதை மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றா நினைக்க கூடாது அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாவரம் பயோடீசல் உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தொடர்பான பயன்பாடுகள், அலங்காரம் மற்றும் சில மத சடங்குகள் போன்றவற்றோடையும் தொடர்பு படுத்தப்படுதுங்க. ஆனா சில இடங்கள்ல இதே தாவரம் தீங்கு விளைவிக்கக்கூடிய கலையாகவுமே நினைக்கப்படுது. உதாரணமா பியூட்டோரிக்கோல இது ஒரு நாக்சியூஸ் வீடா அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், வடக்கு ஆஸ்திரேலியாவோட சில பகுதிகளில் தீங்கு விளைவிக்கக்கூடிய தாவரமா பட்டியலிடப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லுது. இயற்கை நமக்கு தினமுமே ஒரு புதிய பாடம் கத்து கொடுக்குதுங்க. ஒரு செடி அழகா இருக்கலாம், ஒரு செடி பயனுள்ளதா இருக்கலாம், அதே நேரத்துல சில பகுதிகள் நச்சுத்தன்மை கொண்டதாகவும் இருக்கலாம். அதனால இயற்கையை நேசிக்கிறதோட மட்டுமில்லாம இயற்கையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளோட தாவர பயணத்துல பார்த்தது ஜட்ரோபா காசிபோலியா அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன்.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: நம்ம உலகத்துல எத்தனையோ மக்கள், எத்தனையோ மொழிகள், எத்தனையோ கலாச்சாரங்கள், ஆனா ஒவ்வொரு சமூகத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க பேரு லாக்ஸ். இவங்க ஒரு பழங்குடியின மக்கள். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, வடக்கு காகசஸ் பகுதியில் இருக்கக்கூடிய தாகஸ்தான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற லாகியா அப்படின்ற மலைப்பகுதியை பூர்வீகமா கொண்டவங்க தான் லாக்ஸ் மக்கள். உலகம் முழுக்க சுமார் 200,000 லாக்ஸ் மக்கள் இருக்கிறதா இந்த தகவல்கள் எல்லாமே சொல்லுதுங்க. இவங்களோட முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களோட மொழி தான். லாக்ஸ் மக்களோட தாய்மொழி லாக் மொழி. இந்த மொழியும் வடகிழக்கு காகசியன் மொழி குடும்பத்தை சேர்ந்தது தான். அதே நேரத்தில் இந்த மொழி எப்படி மற்ற மொழிகளோட தொடர்புடையது அப்படின்றத பற்றி மொழியலாளர்கள் கிட்ட இன்னும் விவாதங்கள் இருக்குங்க. சரி, மொழியை தாண்டி இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? மலைப்பகுதி தானே, அதனால விவசாயம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பாரம்பரியமா ஆடு வெள்ளாடு மாதிரியான கால்நடைகளை வளர்க்கறது லாக்ஸ் மக்களோட வாழ்க்கையில முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. அதோட பார்லி, பட்டாணி, கோதுமை, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பயிரிட்டு இருந்தாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆண்கள் பெரும்பாலும் கால்நடைகளை பார்த்துக்கிட்டாங்க, பெண்கள் விவசாயம் வேலைகளில் முக்கிய பங்கு வகிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாக்ஸ் மக்கள் கிட்ட பாரம்பரிய கைவினை தொழில்களுமே முக்கியத்துவத்தில் இருந்ததுங்க. சில ஊர்கள் நகை செய்கிறதுக்கும், சில ஊர்கள் செப்பு வேலைக்கும், இன்னும் சில பகுதிகள் காலணி, மண்பாண்டங்கள், கம்பளம் நெய்தல் போன்ற தொழில்களுக்கும் பெயர் பெற்றதாக இருந்தது. அதாவது ஒரு இடத்துல ஒரு தொழில், இன்னொரு இடத்துல இன்னொரு தொழில். இப்படி அவங்களோட வாழ்க்கை முறையே ஒரு பெரிய கைவினை கலாச்சாரத்தை உருவாக்கி இருந்ததுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லாக்ஸ் மக்களோட வரலாற்றில் குமுக் அப்படின்ற இடத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. குமுக் அப்படின்றது வரலாற்றில் லாகியாவோட பண்டைய தலைநகரமாக குறிப்பிடப்படுது. 6ஆம் நூற்றாண்டில் இது தாகஸ்தானோட உயர்நில பகுதிகளில் முக்கியமான அரசியல் மையங்களில் ஒன்றா இருந்ததாகவும், அதுக்கப்புறமா இஸ்லாமிய மற்றும் அரசியல் மையமாக வளர்ந்ததாகவும் இந்த தகவல்கள் குறிப்பிடுதுங்க. மதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான லாக்ஸ் மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றினாங்க. குமுக்கில் 777லிருந்து 778 காலகட்டத்தில் முதல் மசூதி கட்டப்பட்டதாகவும் வரலாற்று தகவல்கள் குறிப்பிடுது. நேர்களே, இன்றைக்கி நம்ம லாக்ஸ் மக்களை பற்றி பார்த்த விஷயங்கள் நமக்கு ஒரு விஷயத்த ஆழமாக சொல்லுது. ஒரு சமூகத்தோட தனித்துவம் அப்படின்றது அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் இல்லை, அவங்க பேசுகிற மொழி, வாழ்கிற முறை, செய்கிற தொழில், பாதுகாக்கிற பாரம்பரியம், இது எல்லாம் தான் அவங்களோட அடையாளமாக இருக்குது. மலைப்பகுதியில் வாழ்ந்தாலும் காலம் மாறினாலும் தங்களோட மொழியையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தொடர்ந்து எடுத்துட்டு போகிறது இந்த லாக்ஸ் மக்கள் பற்றின இந்த பயணம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட உலகத்தில் வித்தியாசமான மக்களையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய ஒரு கதையை தான் சொல்ல போறேன். அவங்களோட பேர் செகர் ஹஸ்மி. அதாவது இவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருந்திருக்கு. அது என்னதுன்னா, இந்தியாவில் 7 பேர்த்தில் ஒருத்தருக்கு, இப்போ 7 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு கட்டாயமாக ஏதோ ஒரு வகையான மனநல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நினச்சி பாருங்கள், எவ்வளோ பேருக்கு அந்த மனநல பிரச்சனை இன்றைக்கி வந்து இருக்குது அப்படின்னு. அது வந்து சமூகத்தினாலேயா இருக்கலாம், ஃபேமிலினாலேயா இருக்கலாம், பணம் சம்மந்தப்பட்டா இருக்கலாம், இல்லை உறவுகள் சம்மந்தப்பட்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு ரீசன்னால் அவங்களுக்கு வந்து அந்த மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை வந்து அவங்க சரி பண்ணிக்காமல் அப்படியே வந்து போயிட்டுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சகர் ஹஷ்மி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பியாண்ட் த ஹரிஜான் எ ரைட் ஃபார் ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேரில் பைக்கில் மனநல பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கிறாங்க. இவங்களுடைய நேட்டிவ் வந்து மதுரை, மதுரையைச் சேர்ந்தவங்க தான் சவுகர் ஹஷ்மி. ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த பயணத்தை வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 50க்கும் மேற்பட்ட நகரங்களை வந்து கடந்து அவங்களுடைய பயணம் வந்து போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து செப்டம்பர் 1 ஆனால் அவங்களுடைய பயணம் எப்போ முடியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்னும் சில நாட்கள் வந்து இருக்கு, ஒரு 15 நாட்களுக்கு மேலே இருக்கு. அக்டோபர் 15 தான் அவங்களுடைய பயணம் நிறைவடைய போகுது, இந்த விழிப்புணர்வு பயணம். தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. மனநல பிரச்சனை அப்படின்னா அதை மறைக்கணும் அப்படின்றது இல்லை, அதற்கும் சிகிச்சை தேவை, ஆதரவு தேவை அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க சகர் ஹஷ்மி. இந்த விழிப்புணர்வு அப்படின்றது அவங்க வந்து ஒரு நிகழ்வு வச்சோ இல்லை ஒரு கவுன்சிலிங் கொடுத்தோ இல்லை ஒரு மேடையில் பேசியோ ஒரு வீடியோ போட்டோ அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பைக்கில் பயணம் மேற்கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் அந்த ஒரு பயணம். நினச்சி பாருங்கள், ஒரு பெண்ணாக ஒரு பைக்கில் 7000 கிலோமீட்டர் அவங்க வந்து ஒரு பயணம் பண்ணுறாங்க. இவங்களுடைய நேட்டிவ் மதுரை. எதற்காக இதுனா மனநலம் சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதாவது ஒருத்தருக்கு மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக அதை வந்து பகிர்ந்துக்கணும் மற்றவங்கக்கிட்ட, அதற்கப்புறம் அதற்கான சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 58 நாள் இந்த ஒரு பயணத்தை அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க. இந்த பயணத்தில் பொதுமக்கள் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் அவங்க மனசில் இருக்கிற அந்த விஷயத்தை வெளிப்படையாக வந்து ஒரு வெளியே கொண்டு வரணும். தேவைப்படுற நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த உதவியை வந்து தர்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு ஸ்கூலு காலேஜஸ்ஸு அங்கே போயிட்டு 100க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கும் இந்த ஒரு பயணத்தில் ஒரு திட்டம்ங்க. இது மூலமா 12,000-13,000 யங்ஸ்டர்ஸை அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க, மீட் பண்ணி பேசுகிறாங்க ஒரு காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும். மனநலத்திற்கான அந்த சிகிச்சை ஆதரவு இதை பற்றி மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தருக்கெலாம் நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலைகள் ஒருத்தருக்கு வந்துட்டா அதை வந்து எப்படி அவங்க எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றியும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டுருக்கிறாங்க சகர் அஸ்மி. இவங்களுடைய ஸ்டோரியை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. மதுரையைச் சேர்ந்த சகர் ஹஷ்மி அவங்களுடைய ஒரு ஸ்டோரியை தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, அவங்களோட பேர் சகர் ஹஸ்மி. அதாவது இன்றைக்கி மேஜராக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது இந்தியாவில் 7 பேரில் ஒருத்தருக்கு மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்னு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு கூட நம்ம ஊரில் வந்து ஒரு பயம் இருக்கும். இந்த மனநலத்தை பற்றிலாம் வந்து பேசவே மாட்டாங்க. எனக்கு மனநல பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதாவது நம்ம மனசில் ஏதாவது ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அது கூட மனம் சார்ந்த பிரச்சனை தான். அதாவது நான் வந்து ரீசெண்டாக படித்த ஒரு விஷயம், எங்கே பயம் இருக்கோ அங்கே மனதோட வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும், எங்கே வந்து பயம் இல்லையோ அங்கே மனதோட வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து படித்தேன். ஸோ இந்த மனம் சார்ந்த மனநல பிரச்சனைகள் பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு மதுரையிலிருந்து ஒரு பெண் வந்து பைக்கில் 7 கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க பேர் வந்து சகர் ஹஸ்மி. அவங்க வெறும் சாதனை பயணமாக இது மட்டும் பண்ணாமல் அவங்களோட நிஜ வாழ்க்கையில் நடந்த போராட்டத்திலிருந்து இந்த ஒரு பயணம் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நினச்சி பாருங்கள், இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பெண் வந்து பைக் ஓட்டிகிட்டு போனால் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம். அதாவது ஸ்கூட்டிலாம் வந்து எல்லா பெண்களும் ஓட்டுறாங்க, ஆனால் ஒரு பெரிய பைக்லாம் வந்து ஓட்டினா நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் வந்து பார்ப்போம். ஆனால் இவங்க வந்து ஒரு டிராவலர், பியாண்ட் த ஹரிஜான் எ ரைட் ஃபார் ரெசிலியன்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் இவங்க இந்த 7000 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பயணம் வந்து அக்டோபர் 15 வரைக்கும் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கூட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட அவங்க வந்து பைக் ஓட்டிகிட்டு தான் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நிஜ வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம். அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. அதாவது நீங்கள் மக்கள்கிட்டலாம் வந்து நிறைய மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஆனால் இவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டாக பீஸாக இருக்கிறாங்க, அதை வந்து உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அதை வெளியில் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் கூட வந்து 2% தான். ஆனால் இதை வந்து மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்தி அவங்க மனநலமும் நல்லா இருந்து அவங்க வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவங்களுடைய இந்த கதையை நான் வந்து பகிர்ந்துகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் ரமேஷ். ஒரு தினசா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்?
2: டேய், ஜிம் பாடிடா. டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். டெய்லி 10 முட்டை சாப்பிட்றேன்னா பாத்துக்கவே.
1: டெய்லி 10 முட்டையா? ஓஹோ, அப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: முட்டையை வச்சு என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு.
1: இப்ப பாரு மேன், முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்?
2: இது கூட தெரியாதா? முட்டைக்கு நடுவில் கரு இருக்கும்.
1: அதான் இல்ல, முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு செகர் ஹஷ்மி அவங்களோட ஒரு கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க யார் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அதே மாதிரி ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட், அதே மாதிரி மனநல சிக்கல்களில் இருந்து மீண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ரொம்ப இளம் வயதில் தீவிர மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது பார்டர் லைன் பெர்சனாலிட்டி டிசார்டர். மருத்துவர்கள் சிகிச்சை மூலிமா இவங்களுக்கு வந்து குணப்படுத்தியிருக்காங்க. நினச்சி பாருங்க, ஒரு கட்டத்தில் மனநல ஆரோக்கியம் சார்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வருது. அதற்கு முன்னாடி அவங்களும் அந்த மாதிரி மனநல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருதுங்க. உண்மையிலே நினச்சி பாருங்க, மனநல பாதிப்புலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியான ஒரு அமைதி கிடச்சிருக்கும், ஒரு சூழ்நிலை கிடச்சிருக்கும், ஒரு மன அமைதி இருந்திருக்கும். அது மற்றவங்களுக்கும் கிடைக்கணும், நாம் கஷ்டப்பட்ட மாதிரி தானே மற்றவங்களும் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கும் போது வந்த எண்ணம் தான் இந்த விழிப்புணர்வு, பைக்கில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்களுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னா, இந்த மனநலம் பற்றி சமுதாயத்துக்கு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து போகணும். அந்த களங்கம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து போகணும், அது வந்து உடைக்கணும் அப்படின்னு தான் இவங்களுடைய எண்ணம். அதனால் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், ஏகப்பட்ட காலேஜஸ், அதே மாதிரி வில்லேஜஸ் அங்கெல்லாம் போயிட்டு 100க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திருக்கிறாங்க. எல்லாரும் நல்ல மனநலத்தோடு இருக்கணும். அதற்காக கிட்டத்தட்ட 12,000-13,000 இளைஞர்களை அவங்க வந்து சந்திச்சிருக்கிறாங்க. மீட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனையை கேட்டு இவங்க சொல்யூஷன் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது மூலிமா மற்றவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்குங்க. ஸோ இவங்களுடைய கதையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. மதுரையைச் சேர்ந்த செகர்ஹஷ்மி அவங்களோட ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பியாண்ட் த ஹரிஜான் எ ரைட் ஃபார் ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பைக் பயணம் குறித்த ஒரு கதை. ஸோ இந்த ஒரு பைக் பயணம் 7000 கிலோமீட்டர் அவங்க வந்து பைக் பயணம் மூலமா கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் அவங்க வந்து கண்டிப்பாக பைக் ஓட்டிகிட்டு கூட இருக்கலாம், இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட இருக்கலாம். ஸோ எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா August 20, 2026 October 15 வரைக்கும் அவங்களுடைய பிளான். மதுரை தான் அவங்களுடைய நேட்டிவ். ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ இவங்க வந்து இந்த ட்ராவல் பண்ணிட்டு மும்பை அந்த மாதிரியான நகரங்கள் போகும்போது அங்கே நிறைய நிகழ்வுகளில் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆதரவாக இப்போ இந்த மென்டல் ஹெல்த் சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தானே இவங்க பண்ணுறாங்க. அதனால் நிறைய ஆக்டர்ஸ், நடிகை நந்திதா தாஸ், அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாடக கலைஞர்கள் ரத்னா பதக்ஷா, டாடி தாக்கூர், இந்த மாதிரி பிரபலங்கள் அந்த ஒரு நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு இவங்களுடைய பைக்கில் ஒரு பெரிய ட்ராவல் பைக், அந்த பைக்கில் இவங்க வந்து ரைட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கோம் அந்த பைக் முன்னாடி மாரிவாலா ஹெல்த் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபவுண்டேஷனோட ஆதரவு படி இவங்க வந்து அந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் கூட அந்த கேம்பெயினை வந்து அவங்க கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நைட் டைம் ஆயிடுச்சு, அவங்க வந்து ஏதாவது இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, திரும்பவும் வந்து காலையில் அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உண்மையிலே இவங்களுடைய அந்த மனசு அப்படின்றது ஒரு கட்டத்தில் இவங்களும் மனநல பாதிப்புனால பாதிக்கப்படுறாங்க, அதுவும் ரொம்ப இளம் வயதில். அதிலிருந்து மீண்டும் எதுலையாவது நம்ம மாட்டிக்கிட்டால் கூட, ஏதாவது நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தால் கூட, அதிலிருந்து நம்ம மீண்டு வந்தப்போ தான் அந்த மகிழ்ச்சியோட வேல்யூவே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட மன கஷ்டத்துலேருந்து இவங்க மீண்டு வந்து அந்த சந்தோஷத்தோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் அவங்களுடைய மனம் கஷ்டங்களை நீக்கி மனக்கவலைகளை டிப்ரெஷன் அதிலருந்துலாம் வெளியே வந்து நிம்மதியாக வாழணும் அப்படின்றதுக்காக இவங்களுடைய பயணம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.
2: அவர் அப்போ இது அவரோட

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.